0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.

இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 10 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.

0: அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.
1: நாலொரு குறள் கேட்டோம். இனி ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று தொடர்ந்து ஒலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லபை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் வருகிறது. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்ட வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகம்மை அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வலம் வருகிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அதைத் தொடர்ந்து காலை 8:02 மற்றும் 8:45 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. 9:00 அரங்கிசை, அதைத் தொடர்ந்து 10:00 செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை, கல்பாக்கம் சுவாமிநாதன் அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை மீனவர்களுக்கான வானிலை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி, முதலாவதாக வாங்க பேசலாம். மண்ணோடு மனம் இணைந்து சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு. அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் பகுதியில் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றிய தகவல்கள். 4 உங்களுக்காக பெண்களின் நலம் காக்கும் யோகாசனம், வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினத்தை முன்னிட்டு விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 நமது மத்திய அலைவரிசையில் பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 310 நிகழ்ச்சி தொடங்கும். 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 கோபுர வாசலிலே ஒருபட பாடல்களாக வளம் வருகிறது. 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும், மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடன் நேர்முகம். முதற் பகுதி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழிகள் சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் புவிசார் குறியீடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மாணவியர் நிவேதா. அதைத் தொடர்ந்து இளைய சமுதாயம் எனது பார்வையில் கவிதை வழங்குகிறார் மாணவர் எஸ் எம் ஜீவகுமாரன். அதைத் தொடர்ந்து ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பதேவி அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, இதில் வரலட்சுமி ஆனந்தகுமார் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் மிருதங்கம். 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் காலை ஒளிபரப்பில் மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 6:00 செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோகெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்

முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில்

0: பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 3/4 நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen, Viksit Bharat G. Ramji Act 2025 will come into force across rural India with effect from today. The Rural Development Ministry said that the Act, which guarantees 125 days of wage employment in every financial year, will empower rural India. Our correspondent reports that a provision of 95,692 crore rupees has been made in the current financial year for operationalization of the new framework across the country. On the implementation, Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan said no eligible rural worker should remain without work even for a single day. Mr. Chauhan said the government, in close coordination with the states and union territories, has completed all administrative, financial and technical preparations to ensure a seamless transition to the new framework. The minister said adequate financial resources have been made available, implementation systems are fully in place, and ongoing works will continue without interruption. He added the enhanced guarantee of 125 days of wage employment will strengthen rural livelihoods, create durable community assets, and accelerate the vision of Viksit Bharat.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதை போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம், நேர்மை, உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில்

0: சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில், நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன, சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது. சீவன் என்றால் உயிர், இந்த உயிர்தான் சிவன். சீவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது அதாவது உயிரானது சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார், அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை, ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்பட செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: நேரம் 6:15.
4: நிலையத்தில் நேரம் 6:15. பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக விளம்பர காத்திருக்கிறது. முதலாவதாக MS விஸ்வநாதன் குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில்

கேட்டு ரசித்த பாடலுடன் இன்றைய பக்தி மாலை பக்தி பாடல்கள் நிறைவுபடுகிறது. மீண்டும் நாளை காலை 6:15 பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்கவிருப்பது

0: நிலையத்தில் நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 17 2026 ஜூலை மாதம் 1 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிறுதானிய மற்றும் வெற்றிலை மிட்டாய் தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது ஜூலை 4, அதாவது இம்மாதம் 4/7/2026 அன்று கட்டணத்துடன் கூடிய ஒரு நாள் பயிற்சியாகும். மேலும் இப்பயிற்சி பற்றிய விவரங்கள் அறிய 97-91-56-68-52 அலைபேசி எண் மீண்டும் 97-91-56-68-52 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம்

0: மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நீங்க வந்து ஒரு சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு வெற்றிகரமா நல்லபடியா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து நல்ல விதமா உங்களுடைய சிறு தொழில் போயிட்டு இருக்கு, நல்ல வளர்ச்சி இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: ஆமாம் மேம், நாங்கள் இப்போ குழு ஆரம்பிச்சதுலேருந்தும் குழுலன்னு எங்கள்கிட்ட வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அது போகவும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரு 5-6 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன். மண்புழுவுரத்துக்கும் அது போக சாண மதிப்பு கூட்டு பொருட்களுக்கும் இன்னும் சாம்பிராணி இந்த மாதிரி பண்ணுறதுக்காகவும் வேலைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மூலமா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியாகவும் வந்து நான் பயணிச்சுட்டு இருக்கேன். என் மூலமா என்னோட வருமானத்தையும் கூட்டுறேன், அவங்களோட வருமானத்தையும் வந்து கூட்டு கொடுக்குறேன். அவங்களோட கணவர்களுக்கும் அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வேலையை கொடுக்கறேன்.
1: அவங்களுடைய வேலையும் பாதிக்காம கூடுதலா அவங்களுக்கு வந்து
2: வருமானத்தையும் வந்து கொடுக்கறோம்.
1: இந்த சுய உதவிக்குழு எப்ப ஆரம்பிச்சீங்க?
2: 2022 நாங்க ஆரம்பிச்சோம் மேம். சுய உதவி குழு
1: ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருந்தது?
2: நாங்க சிங்கப்பெண்கள் அப்படின்ற ஒரு பேரை வந்து இப்போ குழு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கணும். 20 பேருக்கு மேலே போகிறப்ப அது ஒரு கம்பெனியாகவும் இதாகிடும். அப்போது ஒரு 13-15 பேருக்குள்ள 20 பேருக்குள்ளே அடங்கிய ஒரு குழுவாக வந்து நம்ம முதல்ல தயார் பண்ணணும். இது வந்து எங்கள் வீலிநாயக்கம்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிற நபர்களாக, அந்த ரேஷன் குடும்ப அட்டையில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த குழுவை சேர்ந்தவங்க வந்து. இதுக்காக நாங்கள் ஒரு 13 பேரை எங்கள் குழுவில் வந்து இதை வந்து நாங்கள் பயணிச்சுக்கிறோம். இந்த மாதிரி குழுக்கள் வந்து எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாது. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி குழு இருக்குது, இதில் நிறைய நம்ம பயனடையலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிகிறப்ப எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 13 பேரை வந்து எல்லாரும் யார் விருப்பப்படுறாங்களோ அந்த 13 நபர்களை வந்து சேர்த்தோம். அந்த 13 நபர்களில் வந்து நான் ஒரு தலைவியாகவும் எனக்கு கீழே ஒருத்தரும், அதாவது பிரதிநிதி 1, இதை வந்து தலைவர் தலைவி அப்படி கிடையாது, பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 இந்த மாதிரி தான் இருப்போம். அதுக்கு கீழே வர்றவங்க எல்லாரும் மித்தவங்க வந்து இருப்பாங்க. இந்த பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்ம கலந்து ஆராய்ச்சி ஒரு மாதத்தில் வந்து 4 முறை கூட்டமோ அந்த மாதிரி 3 முறை கூட்டங்களோ போட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றணும். இப்போ எங்கள் குழு நாங்கள் ஆரம்பிக்கிறப்பயே வந்து எங்கள் குழுவில் வந்து இப்போ மாத சந்தா எவ்வளோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப வந்து 300 ரூபாயிலேருந்து 200 ரூபா 400 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி பண்ணலாம். இது எங்களுக்கு வந்து ஒரு சிறு சேமிப்பா வந்து வந்து அமைய போகுது. அப்போ 200 ரூபா 300 ரூபா போடுறப்ப ஒரு குறிய அமௌண்ட்டாக இருக்கும். நாங்கள் அதை என்ன நினைச்சோம் அப்படின்னா எங்களுக்கான அனைவரும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு மதிப்பு கூடுதலாக இருந்தால் நாங்கள் ஒரு கடன் பெறப்ப வந்து அந்த குழுவில் வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சிறிய லெவலில் போடுறப்ப அதை நாம சேர்க்கிறப்ப அதிக நாளும் அதிக வருஷமும் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப நாங்கள் 500 ரூபாயை எங்கள் குழுவில் 13 பேரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றணும். இதை வந்து நாங்கள் ஒரு 6 மாதமாக வந்து 13 பேருமே அந்த 500 ரூபாயை கொடுக்கணும். கொடுத்து அதை ஒரு 6 மாதமாக நாங்கள் இதுக்கான ஒரு கணக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணும் பேங்க்கில். அப்போ நாங்கள் வந்து ஒரு மத்திய கூட்டுறவு பேங்க் அணுகி இந்த மாதிரி நாங்கள் ஒரு 13 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இதுக்கான இதை வந்து கொடுங்க அப்படின்னப்ப எங்களுக்கு இதில் வந்து மகளிர் சுய உதவி குழு நிலக்கோட்டை வட்டத்தில் இருக்கிறவங்களும் அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அப்போ அவங்கள அணுகி இந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம். அவங்க தான் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 13 பேரை தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு எங்களுக்கு வாங்க 13 பேர் வந்த உடனே ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு கொண்டுட்டு வாங்கினா. அப்ப அவங்கள நாங்க அணுகிறப்ப அவங்க அங்க உள்ளவங்க வந்து நீங்க இந்த மாதிரி பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம கையில எந்த ஒரு பணத்தையும் வைக்க கூடாது, பேங்க்ல வந்து போடணும் அப்படின்றப்ப அப்ப நாங்க அந்த 13 பேர் சேர்ந்த 500 ரூபாயை ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுக்காக பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 அவங்களோட தலைமையில ஒரு பாஸ்புக்கை போட்டு

0: குழுவை வந்து நாங்கள் 13 பேருக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் என்ன இந்த 3 டீட்டெயிலு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை 13 பேருக்குமே கொடுக்கணும். இப்போ நாங்கள் 2 பேர் தானா, எங்களோடது மட்டும் கிடையாது. 13 பேரோட ஆதார், பேன் கார்டு, ஃபோட்டோ, பாஸ்புக் ஃபோட்டோ போட்டு எங்களுக்கான குழுவை வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருவோம். குழு பாஸ்புக் வந்து அது மூலமாக கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த பணத்தை மாதம் மாதம் நாங்கள் அதில் போடணும். போட்டு நாங்கள் எடுக்கிறோம். எடுக்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் வர்றப்ப ஒரு 10,000 வந்துடுது. அப்படின்னா இந்த 10,000 வந்து எங்க 13 பேருக்குள்ளேயே வந்து நாங்க யாராவது ஒரு நபருக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு, இல்ல கல்விக்காகவோ, இந்த மாதிரி இல்ல தொழிலுக்காகவோ, முதல்ல வந்து இது கொடுக்கறது வந்து தொழிலுக்காக வந்து கொடுத்துக்கலாம். தொழிலுக்காக போக மித்தபடி நம்ம ஒரு கடனுக்கு போய் ஒரு 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்குறத வந்து தவிர்க்கலாம். இப்போ ஒரு 10,000 இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த குழுவுல இருக்கப்ப நாங்க 13 பேர் சேர்ந்து, இப்ப எங்களோட குழுல நாகஜோதி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, அந்த நாகஜோதிக்கு வந்து 10,000 தேவைப்படுது, அப்ப அவங்களுக்கு ஒரு மிஷின் வாங்க தேவைப்படுது அப்படின்னா, அந்த 10,000 தான் நாங்க எல்லாரும் ஒரு தீர்மானமா எழுதி நாகஜோதிக்கு 10,000 நாங்க கொடுக்க போறோம்னு அனைவரும் தீர்மானமா எடுத்து அதை எழுதி அதை வந்து பேங்க்ல போய் கொடுத்து, அந்த எங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்துக்கே நாங்க 13 பேர் தீர்மானம் போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். இப்ப பிரதிநிதி 1 பிரதிநிதி 2 அந்த மாதிரி போய் பணத்தை எடுக்க முடியாது. அப்ப 13 பேர் சேர்ந்து ஒரு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தீர்மானத்தை எழுதி அதை பேங்க்ல கொடுத்து அந்த பணத்தை எடுத்து உங்களுக்காக வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப இவங்க இதை என்ன பண்றாங்க, இது மூலமா எங்களோட பணம் எப்படி பெருகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க மாதம் 500 போடுறோம், இந்த 10,000 கொடுக்கறோம், எங்களுக்குன்னு ஒரு வட்டியை வந்து நாங்க 13 பேர் சேர்ந்து தீர்மானிக்கிறோம். இப்ப 2 பைசா போடலாமா, ஒரு இப்ப வந்து 10,000 மட்டும் கொடுத்து 10,000 அடைக்கிறப்ப 10,000 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப இது வந்து ஒரு 10 மாதங்களாக போகும். அப்ப நாங்க எங்க குழுக்குள்ள நாங்களா பேசி தீர்மானிச்சு 1 பைசா வட்டி போடுவோம். அப்ப 100 ரூபாய் வரும் 10,000. அப்ப 10,000 100 ரூபாய் அப்படின்னா அந்த 100 ரூபாயில இருந்து 10 ரூபாயா குறைஞ்சு வந்துடும். அவங்க 10வது மாதம் கொடுக்கறப்ப 10 ரூபாய் 1010 ரூபாய் மட்டும் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கும் அது ஒரு சிரமமா இருக்காது.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை மகளிர் சுய உதவி குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வீலி நாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

இதுவரை அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, உங்களுக்காக ஒழித்துச் சென்றது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளாா்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்த மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது.

0: இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டலி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை இயற்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாகும். நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம் என அனைத்தும் இயற்கையால் வழங்கப்பட்ட வரங்களாகும். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த இயற்கை வளங்களின் மதிப்பை நாம் உணர தவறி வருகிறோம். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இயற்கை நமக்கு சொந்தமானது அல்ல, நாம் இயற்கைக்கு சொந்தமானவர்கள் என்ற கருத்து ஒவ்வொருவரின் மனதிலும் பதிய வேண்டிய ஒன்றாகும். சூழல் சிந்தனை என்பது வெறும் மரங்களை பாதுகாப்பது அல்லது குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மை, வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் பொறுப்புணர்வு, எதிர்கால தலைமுறையை பற்றிய அக்கறை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே சூழல் சிந்தனையாகும். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். காடுகளை தெய்வமாக வணங்கினர். ஆறுகளையும் குளங்களையும் பாதுகாத்தனர். மரங்களை குடும்ப உறுப்பினர்கள் போல் மதித்தனர். அதனால் இயற்கை வளங்களும் செழித்து இருந்தன. ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் காடுகள் அழிக்கப்படுகின்றன, ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன,

0: காற்றும் நீரும் மாசுபடுத்தப்படுகின்றன. இதன் விளைவாக உலகம் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, புயல்கள், நீர்த்தட்டுப்பாடு, உயிரினங்களின் அழிவு போன்றவை சுற்றுச்சூழல் சமநிலை குலைந்ததற்கான எச்சரிக்கை மணிகளாகும். திருக்குறளில் வள்ளுவர் கூறுகிறார், நீரின்றி அமையாத உலகு. இந்த ஒருவரியே இயற்கையின் அடிப்படை முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. நீர் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது என்றால் இயற்கை இல்லாமல் மனித வாழ்க்கை எப்படி சாத்தியமாகும்? இன்று நாம் தினமும் பயன்படுத்தும் பல பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மண்ணும் நீரும் மாசுபடுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் காற்று மாசுபாடு அதிகரிக்கிறது. தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை உலக வெப்பமயமாதலை ஏற்படுத்துகிறது. ஒரு சிறிய கவிதை. காற்றை மாசுபடுத்தினால் சுவாசம் பாதிக்கும், நீரை மாசுபடுத்தினால் வாழ்க்கை பாதிக்கும், மண்ணை மாசுபடுத்தினால் உணவு பாதிக்கும், இயற்கை அழித்தால் மனிதன் பாதிக்கும். இந்த கவிதை சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு அங்கமும் மனித வாழ்க்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. சூழல் சிந்தனை என்பது பெரிய பெரிய திட்டங்களால் மட்டுமே உருவாகாது, அது சிறிய செயல்களிலிருந்து தொடங்குகிறது. தேவையற்ற மின்சாரத்தை அணைப்பது சூழல் சிந்தனை. தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது சூழல் சிந்தனை. பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது சூழல் சிந்தனை. மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது சூழல் சிந்தனை. குப்பைகளை முறையாக அகற்றுவது சூழல் சிந்தனை. இவை சிறிய செயல்களாக தோன்றினாலும் கோடிக்கணக்கான மக்கள் இதை பின்பற்றினால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். மாணவர்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பொதுமக்களாகிய நமக்கும் இதில் பெரும் பணி உள்ளது. பள்ளியில் சுற்றுச்சூழல் மன்றங்களில் பங்கேற்கலாம், மரநடுகை நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம், நமது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஒரு மாணவன் ஒரு மரம் நட்டால் அது ஒரு செயலாகும். ஆயிரம் மக்கள் ஆயிரம் மரங்கள் நட்டால் அது ஒரு இயக்கமாக மாறும். அந்த இயக்கமே நாளைய பசுமையான உலகை உருவாக்கும். முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், நமது குழந்தைகளுக்கு வளமான இந்தியாவை வழங்க வேண்டுமெனில் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பொறுப்பை நினைவூட்டுகின்றன. இன்று நாம் அனுபவிக்கும் இயற்கை வளங்கள் அனைத்தும் நமக்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை, வருங்கால சந்ததியினருக்கும் அதில் உரிமை உள்ளது. எனவே நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வளத்தையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நமது குழந்தைகளுக்கு பணத்தையும் சொத்துக்களையும் விட்டு செல்ல விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய காற்றும் குடிக்க தூய நீரும் இல்லாத உலகை விட்டு சென்றால் அந்த சொத்துக்களால் என்ன பயன்? இதற்கான பதில் நமது செயல்களில்தான் உள்ளது. சூழல் சிந்தனை என்பது இன்று ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு கட்டாயம். இயற்கையை பாதுகாப்பது சுற்றுச்சூழலை மட்டுமல்ல மனிதகுலத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதாகும். நிறைவாக, இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும் என்ற உண்மையை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் சூழல் பாதுகாப்பில் தங்களுடைய பங்களிப்பை வழங்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 7:01. அறிவோம் ஆயிரம் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்பட பாடல்.

அறிவும் ஆயிரம் பகுதியில் இதுவரை திரைப்பட பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை தென்றல் திரைப்பட பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
3: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
2: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
3: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
2: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
4: ஒலிப்பது அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக S. ஜானகி பாடும் பாடல்.

0: மதுர தென்றல் திரையிசை கேட்டோம். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தக்காய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின் போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து

அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30 தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16 இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த

0: உள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழை பொழிவு பதிவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான அணியில் 22 இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழை பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள்.
3: உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்ல மூளை, நுரையீரல், சிறுநீரகம் இதெல்லாம் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும் டாக்டர். இந்த கல்லீரல் அப்படிங்கிறது உடலோட அமைப்புல எந்த இடத்துல இருக்குது டாக்டர்?
4: நல்ல கேள்வி கேட்டீங்க. பொதுவா மக்களிடையே வந்து நீங்க ராஜ உறுப்புகள்னு சொன்னீங்க இல்லையா, மூளை, இருதயம், நுரையீரல், இத பத்தின விழிப்புணர்வு நல்லாவே இருக்கு. ஏன்னா இந்த உறுப்புகளை பத்தின எஜுகேஷன் வந்து ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாருக்கும் கிடைச்சிருது. ஆனா கல்லீரல் பாவம் அதுக்குரிய முக்கியத்துவம் ஸ்கூல்லயும் சரி, பொதுவான விஷயங்கள்லயும் சரி, அதுக்குரிய முக்கியத்துவம் கிடைக்கல. அதை பத்தி விழிப்புணர்வு மக்களிடையே இல்லைங்கிறது தான் உண்மை. கல்லீரல்ங்கிறது இருதயம் எவ்வளவு முக்கியமான உறுப்போ அதே அளவுக்கு முக்கியமான ஒரு உறுப்பு தான் கல்லீரல். கல்லீரல் வயிற்றின் மேற்பகுதியில வலதுபுறம் இருக்கு. இது ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பு. அது சொல்ல போனா மாட்டு வண்டியுடைய அச்சாணி எப்படியோ அது மாதிரி உடம்புடைய முக்கியமான ஒரு அச்சாணி மாதிரியான ஒரு உறுப்பு தான் கல்லீரல்ங்கிறது.
3: கல்லீரலோட பணிகள் என்னவா இருக்கும் டாக்டர்? பொதுவா 500 மேற்பட்ட செயல்முறைகளை இந்த உடம்பை தற்காத்துக் கொள்ளறதுலயும் நம்ம வாழ்க்கை முறைய சரியான முறையில வாழ்வதற்கும் இந்த கல்லீரலோட பணிகள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன்.
4: கல்லீரல் வந்து வீட்டுல நம்மளுடைய அம்மா மாதிரி, நம்மளுடைய அம்மா செய்யாத வேலையே இருக்காது, அவங்க எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி கல்லீரல் செய்யாத வேலையே இல்ல, அது எல்லாத்தையுமே செய்யும். முக்கியமான பிரதான வேலைகள்னு பார்த்தோம்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற வேலையை முக்கியமா பண்ணுது. இப்ப பித்தம் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப எப்படி சிறுநீரகம் யூரினை உற்பத்தி பண்ணி வெளியில தள்ளுதோ அது மாதிரி கல்லீரல் வந்து பித்தத்தை

0: உற்பத்தி பண்ணி பித்தத்துல வந்து நிறைய உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது. ரெண்டாவது, அது ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ் ஆர்கன், அதாவது சத்துக்களை சேகரிச்சு வைக்கக்கூடிய இடம். சுகரை சேகரிக்குது, ஃபேட்டை சேகரிக்குது, நிறைய விட்டமின்ஸை சேகரிக்குது. ஸோ சேகரிச்சு பின்னால தேவைப்படுறதுக்கு சேகரிச்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான வேலையும் பண்ணது. மூணாவது வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சொல்லுவோம், அதாவது நம்ம இப்ப சாப்பிட்டுட்டே இருக்கோம், சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் சாப்பாடுல இருந்து கிடைக்குது. இப்ப நம்ம விரதம் இருக்கோம், 12 மணி நேரம் நைட்டு சாப்பிடாம இருக்கோம், அந்த நேரத்துக்குள்ள நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ அது சேகரிச்ச குளுக்கோஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுது. சப்போஸ் சேகரிச்ச குளுக்கோஸ் இல்லாட்டா கூட குளுக்கோஸ உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய திறமையும் அதுக்கு இருக்கு. ஸோ உடம்புக்கு தேவையான சக்தியை கான்ஸ்டன்டா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற முக்கியமான வேலையை அது பண்ணுது. அப்புறம் ரத்தம் உறையுது பார்த்தீங்களா, இப்ப லேசான ஒரு டேமேஜ் ஏற்பட்ட உடனே ரத்தம் உறையுது, அந்த ரத்தம் உறையுறதுக்கு தேவையான புரதங்களையும் கல்லீரல் தான் உற்பத்தி பண்ணுது. உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால சீரமைக்கிற வேலையையும் முக்கியமா கல்லீரல் தான் பண்ணுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை பண்ணுது. கல்லீரலோட வேலையை மட்டும் சொல்லணும்னா அதுவே ஒரு மணி நேரத்துக்கு பேசலாம், அந்த அளவுக்கு கல்லீரலுடைய வேலைகள் உண்டு.
1: கல்லீரலோட பணிகள்ல பிரதானமான பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்டோட வளர்சிதை மாற்றத்தினால நம்மளோட குளுக்கோஸ மெயின்டைன் பண்றதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லிவரோட இருக்குன்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். இது போக ரத்தம் உறைதல் பலதரப்பட்ட விஷயங்கள்ல இந்த ராஜ உறுப்புகளோட இணைந்து இந்த கல்லீரல் பணிபுரிந்து நம்மளோட உயிரையும் நம்மளோட உடலின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்கு அது பிரதான பணியை அது என்னைக்கு தந்துகிட்டு தான் இருக்குது. நச்சுத்தன்மை நீக்கம் அப்படிங்கிறது இந்த கல்லீரலோட பணிகளால் இதுதான் அதோட சிறப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்கள்ல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்கு. டாக்டர், இதை பத்தி உங்களோட கருத்து.
0: நார்மலா உடம்புல ஒரு சாப்பிடுறோம், ஜீரணமாகுது, அதுல கழிவுகள் உற்பத்தி ஆகுது. ஒரு வேலை செய்யறோம், அதுல ஒரு கழிவுகள் உற்பத்தி ஆகுது. நம்ம சாப்பாடு மூலமாவோ இல்ல காத்து மூலமாவோ நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு சோ கால்டு கெமிக்கலோ இல்ல ஏதாவது ஒரு நச்சு பொருட்கள் வைரஸோ பாக்டீரியாவோ நுழையுது. அப்படின்னா நம்ம அது வந்து நம்ம உடம்ப விட்டு ஏதோ ஒரு வகையில வெளியில போகணும். அந்த வெளியில போகிற முக்கியமான ரூட் தான் கல்லீரல். ஒண்ணு சீரகம், இன்னொன்னு கல்லீரல். சோ நிறைய விஷயங்கள் வந்து நச்சு பொருட்கள் நச்சில்லாத பொருட்களா மாற்றப்படுறது அல்லது நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படுறது, இந்த ரெண்டு வேலையும் பண்றது பேரு தான் டீடாக்சிபிகேஷன். இந்த ரெண்டு வேலையும் கல்லீரல்ல டெய்லி நடக்குது. அதனாலதான் நம்ம உடம்பு நச்சுகள்ல இருந்து காப்பாற்றப்படுது. மற்ற உறுப்புகளுடைய வேலை சீரா நடக்கிறதுக்கு நச்சுகளுடைய தாக்கம் இல்லாம பாதுகாக்கிற வேலையை கல்லீரல் பண்ணுது.
1: அருமை டாக்டர். இந்த டாக்ஸிக்கோட லோட ரொம்ப கம்மி பண்ணி உடலோட இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உயிரோட தன்மையை புனித
0: பொருந்தும் உறுப்புகளை இயங்குறதுனால கல்லீரலுக்கு உணவே மருந்துங்கிறது ரொம்ப ரொம்ப பொருந்தது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறியிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு.

0: எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன். நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம். எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ, அதாவது உண்மை, அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும். ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார். என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது தாயின் மணிக்கொடி திரைப்பட பாடல். பாடலை பாடுபவர்கள் கோபால் சர்மா, ஸ்வர்ணலதா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல் திரை இசை. இனி நேயர்கள் கேட்கலாம் காதலா காதலா திரைப்பட பாடலை.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை. மீண்டும் மதுர தென்றல் திரை இசை மணி 8:02 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில்

0: ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரத்தென்றல் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பூந்தளிர் படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: restaurant in Chesley Street, starting at 10 p.m. Indian time. And now, for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Sunil. In their first conversation after Iran-US MOU, Iran's President Pezeshkian briefs Prime Minister Modi on developments in West Asia and the way forward, reports the Indian Express. The Hindu quotes a Union Finance Ministry report that reveals that Gulf remittances rose in April despite West Asia crisis. The lead story in Hindustan Times is what the newspaper calls a grim forecast by India Meteorological Department, predicting that July is likely to be drier and hotter than normal across India. The special intensive revision of electoral rolls kicks off in Delhi, Jharkhand, Meghalaya, Maharashtra and Karnataka, reports the Asian Age. Niti Aayog has proposed a sweeping overhaul of India's tourism regulations as part of its latest report, Unlocking Growth in Tourism and Hospitality Sector, reports the Pioneer. In its editorial piece titled Safer Chats, the Tribune argues that WhatsApp's introduction of usernames is a long overdue privacy reform because it lets users communicate without exposing their phone numbers. And finally, work has begun on war footing on India's wrist petroglyph conservation park at Sindhu Ghat in Leh with the relocation of centuries-old rock carvings, writes the Statesman. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Vikasit Bharat G. Ramji scheme comes into force across the country today, replacing existing MG Narega. Prime Minister Narendra Modi speaks to Iranian President, stressed need for continued efforts to secure lasting peace in West Asia and safeguarding freedom of navigation and commerce. Japanese Prime Minister Sanae Takaichi to arrive in New Delhi this evening on a three-day visit to India. France beats Sweden 3-0 to enter round of 16 at FIFA World Cup football. And India's men's cricket team to begin their five-match 2020 international series against hosts England today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
8: இன்றைய நிகழ்ச்சியில்
9: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
10: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம், தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தியெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
11: பாரம்பரியமா அப்பா அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. நான் தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானது வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது, அதே சமயம் கொப்பரையோட சைஸ்

0: பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய் முற்றிய தேங்காய் வந்து வெயிட் பண்ணும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-150 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட்டன் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கிறக்கரை நட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னையில வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
1: இப்பெல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்க விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
0: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்திருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தென்னையை நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 வருடம் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு 1-2 முறைகள் பாடுவாசி ஆனதுனால ஒரு 4 முறை 5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறை குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 முறத்து வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை கடந்த 2016 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்லை, மழை கொஞ்சம் பொழிவு கம்மியாகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160-160 காய்க்குள்ளதான் இருக்கு.
1: இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
0: திருமூர்த்திமலை டேம் பக்கத்துல இருக்கனாலையும் ஆலியாத்து பாசனம் திருமூர்த்திமலை பரம்பிக்குளம் இதுல இருக்கறதுனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் கிணறும் போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
1: கிடைக்குது
0: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
1: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
0: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி 2 முறையோ பயன்படுத்தாதுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம் கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா ஒரு முறை கொடுத்துருவனுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச்க்குள்ள கொடுத்துருவனுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரை வட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரை வட்டம் பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPK ரசாயன உரம் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பொட்டாஸ் ஒரு 1-2 கிலோ வரையிலும் கொடுக்கலாங்க. யூரியா 1-1.5 கிலோ வரையிலும் கொடுக்கலாங்க. சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோ கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 முறை வருடத்துக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் போரான் அயன் காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையில இருந்து அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சில வந்து தென்னைக்குன்னு நுண்ணூட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணோடு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணோடு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணோடு சத்து கொடுக்கணும்,
1: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே,
0: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்ச தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு ஒரு 3-4 முறை வந்து நம்ம கொடுக்கும்போது மரத்துக்கு தேவையான நுண்ணோடு சத்துக்கள் வந்து சிறப்பா கிடைக்கும் போது காயோட தரம் கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரம் எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 20-25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெடா இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை அத ஒரு ஆபீஸ் அதுக்கு தேவையான CEO அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் காமிக்கிறது இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு 5 வருஷமா இந்த நிறுவனத்தின் மூலியமா தென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோங்க. இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 ரூபாய் சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறவங்களைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோங்க.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு தென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODPங்கிற உரம் மேலாண்மை NPK யூரியா பொட்டாஸ் சூப்பர் இந்த நுண்ணோட்டங்கள் இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் தென்னை மரத்தை சிறந்த முறையில

பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும் போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு எல்லோ டிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்கறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்துல இருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு போராக்ஸுங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மரத்துல இருந்து 100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறவங்க எங்களுடைய சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 580 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகளை வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து சிறந்த மகசூல் எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறிய விவசாயத்துல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. வளர்ச்சி வாரியம் சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35000 வரையும் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நடவுள்ளாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல டூ வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்களை வேலை செய்யும் போது பணியிடர் காலத்திலேயோ அவங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க கைகால் முறிவு இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு ஃபிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவுணங்கள் என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயியும் அந்த தொழில் செய்யும் மரமேறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபா விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பியோ மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க. நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளெல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56000 ரூபாய் புதிய நடவு சென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு ஒரு 56000 வரையில் 2 வருடத்துக்கு 23000 ரூபாய் ரெண்டு முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்காங்க. தென்னை நாற்றுப்பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 65000 வரை மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமா ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்றுக்கு 45 ரூபாய்க்கும் போது ஒரு 13 லட்சம் ரூபாய் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்தி நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணையின் போட்டு தனியா 1 ஏக்கர் அளவுக்கு விவசாய ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணாரு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குங்கய்யா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து

0: போக்குவரத்துங்க, அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம மூணு வாரதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு மூணுல இருந்து நாலு புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 150 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த விடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 150 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாட தென்னை விவசாயிகளை வந்து நாங்களே பண்ணிக்கிறோம்ங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயாவை நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசி எண் வேணுமே.
0: 9942561343.
1: 99-425-61-343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர்னு எல்லாத்துக்கும் வர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில், நேரம் காலை 8:45. பரபரப்பான காலை வேளையில் நேயர்கள் கேட்கலாம் மதுர தென்றல் திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நலதமயந்தி படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் மற்றும் சின்மயி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இசைத்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல் திரை இசை. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஹேராம் படத்திலிருந்து, ஆசா போஸ்லி மற்றும் ஹரிஹரன் குரல்களில்.

0: நேரம் காலை 8:55. மதுர தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்கவிருப்பது ஜெயம் படத்திலிருந்து.
1: ஏண்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஒரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ஆசை வச்ச ராசா.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முதலில் பகவாரி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ஹம்சத்வனி ராகவர்ணம் ஆதிதாளம்.

அரங்கிசை இனி காலை தூக்கி நின்றாய் தெய்வமே என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல் ராகம் யதுகுல காம்போஜி ஆதிதாளம்.

நேரம் 9:30 15 அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இனி கமலாம்பாம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:54:30. அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தி ஆர். ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக அதுவும் சொல்லுவாள். சுப்பராமையர் இயற்றிய ஜாவளி ராகம் சௌராஷ்டிரம் ஆதிதாளம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 10:02. நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் சேனாதிபதி திரைப்பட பாடலை.

0: பாடுறது.
1: மேலை ஆடும் போச்சிடும் பண்பாடு.

நேரம் காலை 11:12. மன்னிக்கவும், நேரம் காலை 10:12. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது செந்துரபாண்டி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: என்னன்னு, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க கேட்கலாம் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்திபன் கனவு. இனி ஒலிக்க இருப்பது ஃபைவ் ஸ்டார் திரைப்பட பாடல். நேயர்கள் மதுரை வானொலியில் இனிதை கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இதோ வலம் வருகிறது ஃபைவ் ஸ்டார்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக
1: இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேர்களே, மீண்டும் நமது மதுரை வானொலியில் திரை இசை நிகழ்ச்சியாக இன்று 11:00 மதுர தென்றலாக வலம் வர கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 11:02. மதுரத்தென்றல் திரையிசையாக கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து.

நேரம் கல்லூரும் இவள் ஒரு தாவணி மேகம். இதயம் அமுதில் நனையும் தொடுகையில் நெஞ்சோரம் இந்நேரம்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் நாடோடி தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் திரை இசை. நேரம் இப்பொழுது 11:22. இனி கேட்கலாம் வசந்தராகம் திரைப்பட பாடலை.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான், தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?

0: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
0: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
0: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
0: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை வானொலியில் நேரம் இப்பொழுது 11:45:25. ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தலைவாசல் திரைப்பட பாடலை.

இதுவரை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நிகழ்ச்சியும் நேரமும் அதன் தொகுப்பை குறித்த தகவல்களை கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை, 12:10 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 1:10 என்னுயூர் தோழி வாங்க பேசலாம் பகுதியில் மண்ணோடு மனம் இணைத்து சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். மேலும் இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம் வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பூ பற்றிய தகவல், மேலும் உங்களுக்காக பெண்களின் நலம் காக்கும் யோகாசனம் தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல்கள், பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் ஜெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 மதுரத்தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் தினத்தை முன்னிட்டு விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 குரல் அமுதம், 6:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 கோபுர வாசலிலே ஒரு பட பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ஹரிஹரன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும் மாவை தாக்கும் பூச்சிகள் வேளாண்மை குறித்து பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணன் அவர்களின் நேர்முகம். மேலும் வேளாண் தகவல் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 மதுரத்தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா, புவிசார் குறியீடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் நிவேதா. தொடர்ந்து இளைய சமுதாயம் எனது பார்வையில் கவிதை வழங்குகிறார் மாணவர் எஸ் எம் ஜீவகுமாரன். மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பா தேவி. 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 9:30 அரங்கிசை வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின், ஹனுமந்தபுரம் எஸ் பூவா ராகவன் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 10:45 நட்சத்திர கீதங்கள் பழைய பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 ஒளிபரப்பு நிறைவு செய்யப்படுகிறது. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியையும் அதன் தொகுப்பையும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

99 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலாவதாக கானடா ராகத்தில் அமைந்த அடதாள வர்ணம்.

0: இதுவரை கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இசை மேடை நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு மணி 9:30 ஒலிக்க இருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நோய் தடுப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில் தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின்

0: புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்றபின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப் பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரத் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச் சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 130,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 105,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 236,017.
0: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவுச் சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள்

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், வலுத்து 60 km வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்றும் நாளையும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் 3-ம் தேதியன்றும் 4-ம் தேதியன்றும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். பலத்த காற்று மணிக்கு 45-55 km வேகத்திலும், வலுத்து 65 km வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பில் இன்று தொடங்கி வரும் 4-ம் தேதி வரை வீசக்கூடும். 40-50 km வேகத்திலும், வலுத்து 60 km வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இம்மாதம் 4-ம் தேதி வரை வீசக்கூடும். 45-55 km வேகத்திலும், வலுத்து 65 km வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 4-ம் தேதி வரை வீசக்கூடும். 40-50 km வேகத்திலும், வலுத்து 60 km வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 4-ம் தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் BS சசிரேகா, TL தியாகராஜன் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் வி குணசேகரன், இசை TR பாப்பா.

அவங்கிட்ட சொல்றது என்ன? மறைச்சி பார்த்து எந்தல்

0: இதுவரை மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் 1 மணி.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம். பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சுய உதவி குழு மூலமா விவசாயம் சார்ந்த பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் ஒரு பெண் தொழில் முனைவோரை சந்திக்க இருக்கிறோம். இவர் விவசாயத்தின் மதிப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கி தரும் பி. ரேவதி அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என்னோட பெயர் ரேவதி. நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிலக்கோட்டை வட்டத்தில் வீலி நாயக்கம்பட்டின்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஆர்கானிக் ட்ரைனிங் பயிற்சி கிடைச்சிது. அது மூலமாக அதுலேயே எங்களுக்கு சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களும் பயிற்சி கிடைச்சிது. அது மூலமாக இந்த சாணத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களையும் இப்போ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மண்புழு உரம் மட்டுமே தயாரிச்சுட்டு இருந்தோம். இதை இப்போ சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: உங்கள் சுய உதவி குழு மூலமாக நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் தயார் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது?
1: இப்போ சாணத்தில் மண்புழு உரம், மண்புழு உரம் போக நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து ஏதாவது பயிற்சி வகுப்பு கிடைக்கிறப்ப இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது, சாணத்திலேருந்து மட்டும் இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த ஒரு பொருளிலேருந்து வர்ற வருமானத்தோடு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள், இப்போ நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போகிறப்ப மண்புழு உரம் மட்டும் வச்சுட்டு இல்லாமல் அது சார்ந்து வேறு பொருட்களும் இருக்கணும். இப்போ மண்புழு உரம் வைக்கிறப்ப இதை எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அவங்களோட கேள்விகள் வருது. எங்கே பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு பார்வையாளர்கள் வரப்ப கேட்குறப்ப, அப்போ நம்ம ஒரு பயிர் செஞ்சு அதில் விளைவிச்சு அதையும் கொண்டு போய் ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கிறப்போ, இப்போ நாங்கள் வந்து பப்பாளியை விளைவிச்சு கடந்த ஒரு 1.5 வருஷமாக பப்பாளியும் கொண்டு போய் வைப்போம். இப்போ இந்த மண்புழு உரம் போடுறனாலையும் பஞ்சகாவியம் போடுறனாலையும் மீனமிலம் போடுறனாலையும் இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிற மூலமாக எங்களோட ஈல்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை நாங்கள் சந்தைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இது போக மண்புழு உரம் இல்லாமல் சாண மதிப்பு கூட்டு பொருளாம். இப்போ நான் யோசித்தேன், டெய்லி வீட்டில் ஏதாவது பயன்படுத்துகிற பொருள் நம்ம தயாரிக்கணும். இப்போ டெய்லி, இப்போ பூஜை பொருட்கள்னா கண்டிப்பான முறையில் டெய்லி எல்லாருமே தயாரிப்பாங்க. இன்னைக்கு அளவில் வந்து சிறுதானியங்களை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அதில் நம்ம ஒரு புது முயற்சியாக இருக்கணும். அப்போ நம்ம பண்ணுற பொருள்லேருந்தே இருக்கணும். இப்போ நான் ஒரு மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கேன், திருப்ப இதை நான் ஒரு உணவுப் பொருளுக்கு போக என்னோட எண்ணம் வராமல் இதுலேயே நம்ம இன்னும் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்துட்டு எனக்கு ஒரு சிரமமாகவும் இருக்காது. இதோட பயன்பாடு எல்லா வீடுகள்லேயுமே வாரந்தோறுமே இருக்குது, தினசரியாகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை நம்ம சந்தைப்படுத்தலாம் எழுதில அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. இல்லை அப்படின்னாலும் என்ன அளவில் எங்களோட குடும்பத்துக்காக டெய்லி இதுக்கான தேவைகள் வந்து இருக்குது. சாம்பிராணியும் தேவைப்படுது, கொசு விரட்டியும் தேவைப்படுது, நம்ம சுற்றி உள்ள சொந்தங்களுக்கும் இது தேவைப்படும். அவங்க கிட்ட போய் முதல் சேர்ப்போம், அப்போ இதில் ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதுல தான் நான் வந்து இதை ஆரம்பித்தேன்.
0: அதாவது நீங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு சிறப்பானது தான், எல்லாத்துக்குமே வந்து உபயோகமா இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை தான் நீங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ இது நீங்க ஆரம்பிச்சது எத்தனை வருஷம் ஆகுது, இதுக்கான முதலீடு எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது இப்போ இந்த சாம்பிராணி தயாரிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 வருடங்கள் தான் ஆகுது. 2024 தான் இதுக்கான பயிற்சியை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை தெரிஞ்சுக்கிறப்ப எனக்கு முதல் நான் பயன்படுத்துகிறேன். அப்போ பயன்படுத்துகிறப்ப அவங்க சொல்லித்தரப்ப கூட இல்லை, பயன்படுத்துகிறப்ப தான் அவங்களை எங்களுக்கு பண்ணி கொடுத்ததை ஒரு சிறிய அளவு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை பயன்படுத்துகிறப்ப ஓ இவ்வளோ நன்மை இருக்குது, நம்ம ஏன் இதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றப்ப இதை நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம். இதில் நம்மளுக்கு செலவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மாட்டு சாணம் மட்டும்தான். இப்போ எங்ககிட்ட நாட்டு மாட்டு சாணம் கிடையாது, வெளில போய் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து மூலப்பொருளே நாட்டு மாட்டு சாணம் தான். இதுக்கு தேவையான மித்த பொருட்களை தான் நம்ம வந்து வாங்குகிறோம். குங்குளியம், பால் சாம்பிராணி, அப்புறம் கோரைக்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி ஒவ்வொரு இதுவும் 50 கிராம் 50 ரூபாய் இந்த மாதிரி வகையில் வருது. அப்படி வர்றப்ப இதை வந்து நம்ம மொத்தமாக ஒரு கலவையாக சேர்த்து ஒரு இப்போ சாணம் 1/2 கிலோ நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கான செலவு வந்து சாணம் போக மித்த பொருட்கள் 500 ரூபாய் கிட்ட வந்துடும். அப்போ இதை நம்ம எவ்வளோ பீசஸாக நம்ம ஒரு 1/2 கிலோ சாணத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்றப்ப இதுலேயே நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து சாணமாக வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய டைம் ஆகுது. அப்போ பொடியை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பொடியை வைக்கிறப்ப அதை காய வைக்கிறதுக்கான நேரம் வந்து குறைவாக இருக்குது. அப்போ அதை காய வைக்கிறதுக்கான நேரத்தை வந்து குறைச்சிக்கலாம். அப்போ இதுக்கான வேலை பார்க்குற இடமும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா இப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒரு அளவுகள் சொல்லி கொடுக்குறப்ப அதே அளவுகளையும் நம்ம பயன்படுத்தாமல் நம்மளுக்கு இன்னும் இதில் என்ன

0: வைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ ஸ்பெஷலாக வந்து சந்தன பொடி மட்டும் போட்டு செய்வோம், ரோஸ் இதழ் பொடி மட்டும் போட்டு செய்வோம். இதுலேயும் இன்னும் அந்த உடைதல் தன்மை இதெல்லாம் இருக்கிறப்ப ஒவ்வொரு தடவை செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா எனக்காகவே பயன்படுத்தினேன் உடைதல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ அடுத்துதான் இதை நான் சந்தைப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு வாங்குறப்ப வந்து எனக்காக இருந்தாலும் மித்தவங்களுக்காக இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரு அதோட சேஃப் எல்லாமே நல்லா இருந்தால் தான் வந்து வாங்குவாங்க. அப்போ அதை கொண்டு வரதுக்காக பயணித்து ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் அதை நம்ம விற்பனைக்காக வந்து கொண்டு வந்தோம். இப்போ இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 பீஸ் வருது அப்படின்னா 5 ருபீஸ், 100 பீஸ் வருதுன்னா அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் ஒரு 5 ருபீஸ் ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதோட பேக்கேஜிங் இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம். பேக்கேஜிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான தொகை வந்து என்ன வருதோ அதை வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பொருளை வந்து தயார் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஒவ்வொரு தான் வந்து நீங்கள் மாற்றம் செஞ்சுட்டே வரீங்க இல்லையா? இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சவால்கள் என்னென்ன?
0: போன வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ எனக்கு பஞ்சகாவியா விநாயகர் ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கான நல்ல வரவேற்பும் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் அதிகமான செஞ்சு காய வைக்க முடியல. அதுக்கான டைம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. விற்குமா என்ன நமக்கு தெரில. ஆனால் அது ஒரு ஸ்டாலில் கொண்டு போகிறப்ப எனக்கு டக்குன்னு சேல்ஸ் வந்து எனக்கு அதிகமாக கிடைச்சிருது. அப்போ அந்த சேல்ஸுக்கு அப்போ வந்து ஆர்டர் அப்போ வந்து டக்குன்னு நம்மளால் அதை பண்ணி கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் வந்து நான் இங்கேருந்து ஸ்டாலுக்கு கொண்டு போகிறப்பையும் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அதை திருப்பியும் அதில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு பீஸாக பண்ணி இது பண்ணால் இவ்வளோ தூரம் கொண்டு போனால் உடஞ்சிடுது, அப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இதை சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் ஜிக்கெட் ஆட் பண்ணால் அதோட பசத்தன்மை அதிகமாக இருக்கும், அந்த அளவோடு இன்னும் கொஞ்சம் ஒவ்வொன்றையும் சேர்க்குறப்ப வாசனை கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சிட்டு அதை திருப்ப நான் வந்து பண்ணேன். அந்த டைமில் எனக்கு சேல்ஸுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்சி ஆனால் என்னால் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர முடியாத சூழ்நிலையை வந்து நான் பார்த்தேன். அதை
1: இந்த தொழிலோட சிறப்பம்சம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: தொழிலோட சிறப்பு அம்சம்னா இதனால் யாருக்கும் எந்த தீமையும் கிடையாது. இப்போ நான் போன வருடம் பண்ண விநாயகர் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சாணத்தில் பண்ணுற விநாயகர் தான். இந்த சாண விநாயகரை வச்சுட்டு நீங்கள் கரைக்கவும் பண்ணலாம். கரைச்சி இல்லை செடிகளில் வந்து நம்ம போட்டால் அதுவாக வந்து கரைஞ்சிரும், இல்லை அதுக்கான டைம் எடுக்கும், அது கரைஞ்சிரும், அதுக்கு அது ஒரு உரமாகவும் கிடைச்சிது. இதனால எந்த தீமையுமே யாருக்குமே கிடையாது. இதில் நாங்கள் எந்த விதமான கலர் பூசணங்களும் வந்து நாங்கள் வந்து பூசவே இல்லை, அப்படியே தான் கொடுத்தோம். அதை விரும்பி வாங்கினவங்க அவங்களுக்கும் எந்த தீமையும் கிடையாது, நம்ம சுற்றுப்புறலுக்கும் எந்த தீமையும் கிடையாது. சுற்றுப்புறலுக்கு எந்த விதமான தீங்கையும் வந்து நம்ம ஏற்படுத்தாத வண்ணம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு தொழிலை வந்து கொண்டு போகிறப்ப நம்மளுக்கு பயனாக இருக்கணும், மித்தவங்களுக்கும் அது பயனாக இருக்கணும். அதாவது என்னோடது வந்து வேஸ்ட் இஸ் வெல்த் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு.
1: இப்போது இதில் வந்து தயாரிக்கிறதுலேருந்து சந்தைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுற முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ தயாரிக்கிறது வந்து பொதுவான முறையில் நானே வந்து மேக்ஸிமம் அதை பிளெண்ட் பண்ணி எல்லாமே வந்து பிசைந்து கொடுக்குறதுலாம் பண்ணிடுவேன். அதை பண்ணுறது மட்டும் அவங்க பண்ணுவாங்க. பண்ணி வந்து காய வச்சு எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி சந்தைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க வர்றதுக்கானதை சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் வருவாங்க, ஒரு சிலர் வந்து வரமாட்டாங்க. அப்போ வந்து முடிந்த அளவுக்கு நானே வந்து சந்தைப்படுத்துறதுக்கான செயலை வந்து வெளியில் வந்து நான் போயிடுவேன். எங்கே எங்கே கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறப்ப அவங்க வந்து நம்ம ஒரு சந்தைப்படுத்துறதுக்கு பண்ணுறவங்க மட்டும் போறப்ப அவங்க விளக்கமா சொல்ல மாட்டாங்க. அதுக்கான வருமானம் வந்து கிடைக்காது. இப்போ அந்த பொருளில் உண்மையிலே என்ன நிலை அறிஞ்சிருக்கோம், அந்த ட்ரைனிங்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோன்றதை போய் சொல்றப்ப வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்மளுக்கு சந்தை வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும்.
1: இப்போ ஆரம்பத்தில் எதுவுமே வந்து மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆனால் தான் வந்து அதோட வரவேற்பு நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ உங்கள் பொருளோட வரவேற்பு எப்படி இருக்குது?
0: இப்போ மண்புழு உரம் எடுத்துக்கிட்டோன்னா நான் 2019 ஆரம்பிச்சினேன். இதுக்கும் நான் ஒரு பயிற்சி வகுப்பு போய் தான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எனக்கு ஒரு பயிற்சி கிடைச்சிது. அது மூலமாக தான் நான் அந்த ட்ரைனிங் வந்து மதுரையில் வந்து எடுத்துக்கிட்டேன். ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர்னு மதுரையில் பூ மார்க்கெட்டில் CED ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் நாங்கள் எடுத்துக்கிறப்ப வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கணும். அப்படி உருவாக்குறப்ப தான் நான் அங்கே போய் பயிற்சி எடுத்து எடுத்துட்டு இருக்கப்ப என்னோட தொழிலை வந்து மண்புழு உரத்தை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். மண்புழு உரத்தை ஆரம்பிக்கிறப்ப எனக்கு அங்கேருந்து நிறைய அந்த தொழில் மையத்துலேருந்து எங்களுக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ மண்புழு உரத்துக்கு எனக்கு கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்களையும் வந்து இதுக்கு நான் சில விஷயங்களில் வந்து பயன்படுத்திக்கிறப்ப வந்துட்டு எனக்கு விற்பனை வாய்ப்புக்கு வந்து கொஞ்சம் கிடைக்குது. இதுதான் என்னோடது. அது வந்து நான் 2019 அந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால அதுக்கான கஸ்டமர் இருக்கனால ஒரு ஸ்டேட்டஸை வைக்கிறது, அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறது, அவங்கள வாங்க சொல்கிறது, அப்புறம் அது மூலமாக ஸ்டால்ஸுக்கு போய் நிறைய நம்மளை உருவாக்கிக்கிட்டது மூலமாக அதுக்கான சந்தை வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கு. அதை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
1: ரொம்ப அருமையாக நீங்களுமே ஆரம்பித்து நிறைய பெண்களுக்கு வந்து அதில் வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இப்போது புதுசாக வந்து தொழில் தொடங்குகிற பெண்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
0: இப்போ நானே வந்து அதுக்கான பயிற்சியும் வந்து நான் கொடுக்குறேன். சாண

0: சில மதிப்பு கூட்டு பொருட்களுக்கும் கொடுக்குறேன், மண்புழு உரத்துக்கும் தீர்க்கிறேன். ஈடு பொருட்கள்லாம் ஆர்கானிக்கில் என்ன பொருட்கள் செஞ்சு நம்ம அதை விற்பனை பண்ணலாம். இப்போ ஒரு மீன் மீளம் பண்ணலாம், ஈஸியான முறையில் பண்ணலாம். ஒரு வேஸ்ட்டு ஒரு இதில் போய் வாங்கிட்டு வாங்க, நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு மீன் மார்க்கெட் போங்க, மீன் கழிவுகளை வாங்கிட்டு வாங்க. அதில் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையோ இல்லை மண்டை வெள்ளங்களோ போட்டு ஒரு டப்பாலையோ ஒரு வாளியிலையோ வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அதை ஒரு பேக்கெட் பண்ணி அதை ஒரு சேல்ஸாக வந்து மாடி தோட்டங்களுக்கு கொடுங்க. அதாவது நீங்கள் கஷ்டமும் பட வேணாம், ஒரு வீட்லேயே இருந்துக்கலாம், ஒரு தொழிலை வந்து நீங்கள் பண்ணி வந்து இது மூலமாக உங்களோட வருமானத்தை எடுத்துக்கோங்கன்னு இப்போ என்கிட்ட கேட்குறவங்களுக்கு இது மூலமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சிகளையும் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து அதை சொல்லித்தர இதையும் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: கழிவுல கூட வந்து தயார் பண்ணலாமா?
0: கண்டிப்பா. இப்போ நம்ம யோசிக்கணும், ஒரு தெருக்கும் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா என்னால முதலீடும் போட முடியாது. இப்ப நான் ஆரம்பிக்கிறப்பவே முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கல, நான் வந்து முதலீடு இல்லாத தொழிலா தான் ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா என்னோட கணவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதலீடுகள் என்கிட்ட அதிகமா கேட்க கூடாதுன்னு எனக்கு சொல்றாங்க, ஆனா நீ தொழில் பண்ணணும். அப்போ வந்து எங்க கிட்ட மாடும் சாணமும் இருந்தது. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு ட்ரைனிங் போறப்ப எங்களுக்கு அங்க காமிச்சப்ப அப்ப இதை நம்ம இதை அப்ளிகேபிள் பண்ணணும். இப்ப நம்ம எல்லாருமே வந்து இப்ப நினைக்கிறது என்னன்னா, ஒரு 10 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் முதலீடு போட்டு தான் ஒரு தொழிலை பண்ணணும்னு இல்லாமல், ஒரு சிறு தொழிலாக நம்ம அதை பண்ணி அதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு ஒரு 2 வருஷம் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லோனையும் நம்ம வாங்கிக்கலாம், அந்த தொழிலை நம்ம இருக்க முடியுமான்றதையும் நம்மளே வந்து அறிஞ்சிக்கலாம். இப்போ நானே வந்து ஆரம்பித்த காலங்களில் வந்து எனக்கு வந்து கொரோனா பீரியடு தான், 19, 20, 21 வரைக்கும். ஆனால் அப்போ நான் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணணும், இதில் எது தப்பு பண்ணுறோம், இதில் எது நல்லது பண்ணுறோம், அப்போ இதுலேருந்து நம்மளால் வருமானம் ஈட்ட முடியுமா, அப்போ நம்ம ஒரு லோன் போகிறப்ப அந்த லோனை வாங்கி நம்மளால் அடைக்க முடியுமா. நான் வந்து ஒரு 20 லட்சம் கனவுலேயே லோனில் இருந்துட்டு இருந்தேன். அந்த 20 லட்சத்துக்கு ஒரு 2 வருஷம் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த 20 லட்சம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப நான் வேணாம்னு சொல்கிறேன். எனக்கான தகுதி என்ன, என்னோட அமௌண்ட் எவ்வளோ நான் ரீபேமெண்ட் பண்ண முடியும், எனக்கு என்ன வருமானம் வருதுன்னு நான் வந்து ஸ்டாண்ட்பையாக எனக்கு 20 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும்னு ஆரம்பித்த காலத்திலேருந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
1: அப்படின்னா அவங்க கிட்ட என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெடியா வச்சிருக்கணும்?
0: கண்டிப்பான முறையில நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு MSME வந்து ஆரம்பிச்சுக்கணும்.
1: MSME சர்டிபிகேட்னா என்ன?
0: இப்ப வாழ்ந்து கட்டோம் திட்டம் இருக்கு, மகளிர் திட்டம் இருக்கு, அவங்களே அதை நம்மளுக்கு பதிஞ்சு தருவாங்க. நம்ம போய் அணுகணும்னா இல்ல நம்மளே ஆன்லைன்ல பண்றதுனால பண்ணலாம். அவங்களே பதிஞ்சு தரதுக்கான ஆள்களும் மாவட்ட அளவுல எல்லா மாவட்டங்கள்லயுமே இருக்காங்க. ஆனா நம்ம போய் அவங்களை அணுகணும், இந்த மாதிரி நான் தொழில ஆரம்பிச்சிட்டேன், ஒரு சிறிய லெவல்ல எனக்கு ஐடியா வந்துருச்சு, நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அங்க போய் சொல்லணும். இல்ல நம்மளே MSME சர்டிபிகேட் வந்து மொபைல்ல கூகுள்ல போட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன டாக்குமெண்ட் வேணும், ஆதார் கார்டு வேணும், பான் கார்டு வேணும், அதுல என்ன நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன நீங்க நேம் வச்சிருக்கீங்க, அது எப்ப இருந்து பண்றீங்க, அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம அதை போய் அதுல என்ட்ரி பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது போக நம்ம ஒரு பயிற்சி எடுத்ததுக்கான சர்டிபிகேட் இருக்கணும். நம்ம பெரிய அளவுல லோன் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட வரவு செலவை வந்து நம்ம காட்டுறப்ப பேங்கே வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம வரவு செலவு காட்டுறோம், அந்த வரவு செலவை வந்துட்டு மெயின்ல ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் நம்மளோட ஒரு பிசினஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு மெயின்டைன் பண்றப்ப ஒரு கிராமப்புறங்கள்ல இருந்தோ இல்லை எங்கே இருந்து பண்றப்ப, இப்போ எனக்கே வந்து பேங்க்ல நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு கால் பண்ணி நான் போய் பேங்க்ல கேட்ட காலம் இருந்தது. அது போக இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே அவங்க எனக்கு லோன் தரதா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து, அப்புறம் ரீஜனல் ஆஃபீஸ்ல இருந்து, அப்புறம் நம்மளோட ஓன் பிரான்ச்ல இருந்தே வந்துட்டு கால் பண்ணி நீங்க கண்டிப்பா வரணும், நீங்க 120,000 நினைக்காதீங்க, இது வாங்குறது மூலமா உங்களுக்கு பல கோடிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி அவங்க கூப்பிட்டு ஒரு புரிதல் ஏற்படுத்தி கண்டிப்பான முறையில நீங்க இந்த லோனை வாங்குங்கன்னு அது ஒரு 120,000 வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக அதுக்கு முதலே வந்துட்டு நான் அந்த அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிசினஸ் சென்டர்ல வந்துட்டு 12,00,000 ரூபாயும் 3,00,000 ரூபாய் என்னோட ஓன் கான்ட்ரிபியூஷனும் போட்டு நியர்லி அதை லோன் வந்து எனக்கு இப்போ முடிகிற தருணத்தில் வந்துட்டு இருக்குது. அதுக்கான எனக்கு சப்சிடியும் வந்துட்டு கிடைச்சிது, 660,000 ரூபாய் கிடைச்சிது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இவ்வளோதான் தருவேன் இவ்வளோதான் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறப்ப என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருந்தது. என்னோட பிஸ்னஸாக நான் ஒரு கட்டத்துக்கு நான் கொண்டு போயிட்டே இருப்பேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து லோன் வாங்கிட்டேன், எனக்கு அந்த சப்சிடி கிடைச்சதுல இருந்து நான் அழுத்து போகணும்ன்ற எண்ணம் தான் வந்து இதை விட்டு நம்ம கீழே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடைக்கிறப்ப அந்த தொழிலை வந்து ஒரு நேர்த்தியா வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். இதுதான் எல்லாரோட ஒரு பெண்கள் வந்து

0: நினைக்கிறது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அது கிடைக்கிறதுக்கான போராட்டங்கள் வந்து சில காலங்கள் இருக்கும், அதை நம்ம வந்து தாண்டி தான் போகணும் கண்டிப்பாக. யாராக இருந்தாலும் தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வந்துட்டே வந்து இருக்கும்.
1: அதாவது ரொம்ப அருமையாக, இப்போ ஒரு பெண் வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபைடான ஆளாக இருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு இதாக தான் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் வந்துட்ருக்கீங்க இல்லையா, இப்போது அடுத்து உங்களோட கனவு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்?
0: அடுத்து இப்போ வந்து சஸ்டெயினபிள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ மண்புழு உரம் வச்சிருக்கோம். ஸோ எங்களோட இதுக்காக நான் ஒரு கோழி வளர்ப்பு பயிற்சிக்காக போயிட்டு அடுத்து கோழி பண்ணணும், அதாவது கோழியில வந்துட்டு முட்டை கோழியும் பண்ணை கோழிகளும் பண்ணணுன்ற ஐடியாவில் வச்சிருக்கேன். அடுத்த வருஷங்கள் அதுக்கான வாய்ப்புகள், இல்லை இந்த வருஷத்துக்குள்ளேயே அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அடுத்த ப்ராஜெக்டாக அதுதான் வந்து மைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபார்ம் வந்துட்டால் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு அதுக்கான செட்டப்பை வந்து நம்ம உருவாக்கி வைக்கணும் அப்படின்றது தான். நம்ம போய் எங்கே விற்கிறதுக்கான வாய்ப்பை தேடி போவேனா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம தேடி கஸ்டமரே வந்து வாங்கிட்டு போனதை அடுத்து நம்ம கொண்டு வரணுன்றதை வந்து வச்சிருக்கேன். எப்படியே ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கா இல்லை ஒரு அக்ரோ டூரிசமா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்ற ஐடியா வச்சிருக்கேன்.
1: அதாவது ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா. இப்போ நம்ம அந்த சக்சஸை நோக்கி, அதாவது அந்த கோலை அடையிறதுக்காக நம்ம சக்சஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. அந்த மாதிரி உங்களால மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க.
0: அதான் இன்னைக்கு நம்ம வந்து நான் இந்த மாதிரி சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி நான் சக்சஸ் பார்த்திருக்கேன்றதான் நம்ம வந்துட்டு முன் வைக்கிறோம். அப்பதான் மித்தவங்க வந்து அதை நோக்கி முன்னேறி வருவாங்க. ஆனா எல்லாருமே வந்துட்டு முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு பின்னாடி கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தான் நான் அடுத்தடுத்து வந்து போயிட்டே இருக்கோம். இப்போ எங்களோட கணவரை நினைப்பாங்க, நீ இந்த மாதிரி பிஸியாக போகிறப்ப டைம் வந்து வீட்டில் செலவழிக்காம போகிறப்ப சில விஷயங்களை வந்து ட்ராப் பண்ணுறப்ப வந்துட்டு நம்ம அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுத்து நாங்கள் போகணும் அப்படின்னு அது ஒரு சின்ன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் வரப்போ வந்துட்டு அதையும் நம்ம தாண்டி வந்து போயிட்டுருப்போம். அப்புறம் அதுக்கான புரிதல் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே நான் இப்போ ஒரு குடும்பம் அப்படின்றக்கப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டு தான் அடுத்து பிஸ்னஸ்ஸையும் நம்ம கொண்டு போகணும், குடும்பத்தையும் வந்து நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து நான் பட்டிருக்கேன் மேம். எனக்கு வந்து சுற்றுப்புறத்துலேயே வந்து என்னை வந்து பண்ண விடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நிறையா எனக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சாணியில் வேலை பார்க்குறதுக்கு நான் கஷ்டப்படலை. நான் இந்த தொழிலை வந்து ஒரு விரும்பி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை புரிஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இந்த இடம் தான் நம்மளுக்கு, இந்த இடத்துல நம்ம அடுத்து நம்ம கிடத்த நோக்கி போகணும், நம்ம ஒரு தொழில் எடுத்து அந்த தொழிலில் நேர்த்தியாக பண்ணணும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான இடையூறுகளை இப்போயே நான் வந்து அந்த தடைகள் இருக்கனால தான் என்னால் இன்னும் மேலே போக முடியலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த தடைகள் உடஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் என்ன வச்சு நிறைய விமென் என்டர்பிரினர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னும் நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கான உரிமையும் நீ போயிட்டு வா அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாருமே வரணும். இப்போ கிராமப்புறத்தில் வந்து எங்கள் குழுவிலேயே வந்துட்டு நாங்கள் குழு ஆரம்பிக்க போயிருக்கோம், பேங்க்குக்கே வரமாட்டாங்க, பேங்க் பக்கமே வராத நபர்கள் எங்கள் குழுவில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம பேங்க்குக்கு எப்படி போக வைக்கணும்? இப்போ நான்லாம் பேங்க்குக்கே போக மாட்டேன், ஒரு பயம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சிறு சிறு வாய்ப்புகளை கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ அவங்க இதை கற்றுக்கிட்டாங்க, அவங்க அதை நினைக்கிறாங்களே இல்லையோ, நான் அதை பார்த்து சில விஷயங்கள் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஏன் ஆரம்பிச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ இதனால ஒரு 10 பேர் பயனடைகிறாங்க. அப்போ அது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி.
1: அதாவது ரொம்ப அருமையா, ஒரு நதி வந்து எப்படி அதோட கோலை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு தடையெல்லாம் எதையுமே பார்க்காம போயிட்டே இருக்குமோ அதே மாதிரியே நீங்க வந்து ரொம்ப அருமையா ஒரு தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தா எந்த பெண்ணும் எந்த துறையிலுமே சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அருமையா எங்களுக்கான ஒவ்வொரு கேள்விக்குமே நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை மண்ணோடு மனம் இணைந்து இதில் சுய உதவிக்குழு நடத்தி வரும் பி. ரேவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 1ஆம் தேதியான இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவரான டாக்டர் பி சி ராய் அவர்களின் பிறந்த மற்றும் நினைவு நாளான ஜூலை 1 அன்று மருத்துவர்களின் சேவையை கௌரவிக்க இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தேசிய பட்டய கணக்காளர்கள் தினமும் இன்று. 1949ஆம் ஆண்டு இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1873ஆம் ஆண்டு இந்நாள் கனடா டொமினியன் உருவாக்கப்பட்டு கனடா தினம் உருவாக்கப்பட்ட நாள் இன்று. 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு முழு விடுதலையை ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று வழங்க பிரிட்டானிய நாடாளுமன்றம் முடிவெடுத்தது. 2017ஆம் ஆண்டு இன்று இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST அமல்படுத்தப்பட்ட நாள் இன்று. விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா அவர்கள் பிறந்த தினம் 1961ஆம் ஆண்டு இன்றைய தினம். வேல்ஸ் இளவரசி டயானா அவர்கள் பிறந்த தினம் 1961ஆம் ஆண்டு இன்றைய தினம்.

இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் பக்கத்துல வேர் முதல் நுனி வரை நன்மைகள் தரும் சங்குப்பு பற்றிய தகவல். இந்த சங்குப்பூ நம் உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய ஏராளமான நோய்களுக்கு ஏற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த பூவா. இந்த பூ வெள்ளை, கருநீலம், ஊதா, வெண்மை கலந்த கருநீலம், ஊதா கலந்த கருநீலம்னு பல நிறங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா. இந்த சங்குப்பூல மருத்துவ குணங்கள் ஏராளமா இருக்கான். அதுல ஒரு சில பங்களிப்பை மட்டும் பார்ப்போமா. அடிக்கடி சளி பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சங்குப்பூவோட இலைகள், கல் உப்பு மற்றும் கடுகு எண்ணெய் இது எல்லாத்தையும் அரைச்சு அரைச்ச பேஸ்ட்டை நெஞ்சு பகுதியில் பூசினா சளி பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா அல்லது சோர்வா இருக்கும் போது இந்த சங்குப்பூல தேநீர் போட்டு குடிச்சா சோர்வா எனக்கா அப்படின்னு கேட்போமா. அவ்வளவு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சங்குப்பூ டீ எப்படி போடலான்னு தெரிஞ்சுப்போமா. இப்போ ஒரு நபருக்கு இந்த டீ போடுறோம் அப்படின்னா 6-7 பூக்கள் தண்ணீர்ல போட்டு காய்ச்சி அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சிய தட்டி போட்டு அதோட பனைவெல்லம் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து வடிகட்டினா சங்குப்பூ டீ ரெடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சங்குப்பூ நம்ம சர்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதா. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்ப்போமா. அதாவது பெண்களோட முக அழகுல ஒரு முக்கிய கரும்புள்ளினா அது முகப்பருக்கள் தான். அதுக்கு இந்த சங்குப்பூவோட வேற காய வச்சு பொடி செஞ்சு அதோட தேன் ரோஸ் வாட்டர் கலந்து பருக்கள் மேல தடவி வந்தா முகப்பருக்களும் படிப்படியா குறையறதோட மட்டுமல்லாம முகப்பொழிவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த சங்குப்பூல இன்னமும் கூட ஏராளமான பயன்கள் இருக்கிறதா சொல்றாங்க.

0: இப்போ தோழிகளுக்காக ஒரு சின்ன குறிப்பு. கேரட்டோ பீட்ரூட்டோ வாங்கி ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா நறுக்கும் போது கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு கலந்த தண்ணீர்ல கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நறுக்குனா நறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமா? நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் பெண்களின் நலன் காக்கும் யோகாசனம். தகவல் வழங்குபவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.
1: இந்த யோகாசனத்தை பத்தி நம்ம பேசும்போது, நாம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள், படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் ஒன்று பார்க்கலாம். அது ஏக பாத ஆசனம் என்று கூறுவார்கள். ஏகம் என்றால் ஒன்று, ஒரு பாதத்தில் நிற்கக்கூடிய ஆசனம். இது எப்படின்னா, ஒரு பாதத்தை ஊண்டிக்கணும், இன்னொரு காலை தூக்கி, இப்போ வலது காலை ஊண்டிட்டோம்னா இடது காலை தூக்கி முட்டி மேலே வைக்கணும். வச்சுட்டு ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கும்பிட்ட நிலையில் இருக்கணும். இது ஏக பாத ஆசனம் என்று சொல்வாங்க. எப்போ நம்ம வலது கால் பாதத்தை ஊண்டிட்டு இடது காலை தூக்கி வலது காலினுடைய முட்டியின் மேல் வைத்து கொண்டு இரண்டு கைகளையும் தூக்குறோமோ, அப்போ வந்து நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும்.

நிமிட நேரம் அங்கே நம்ம இருந்துக்கிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் கூட செய்யலாம். முதல் பயிற்சி 1 நிமிடம் கூட செய்வதாக வைத்துக்கொண்டு 1 நிமிட நேரம் இருந்துக்கிட்டு அப்புறம் அந்த ஆசனத்திலிருந்து வெளியே வரும்போது மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வெளியே வந்து இயல்பான நிலைக்கு திரும்பிட வேண்டும். இதுதான் ஏகபாத ஆசனம். இதற்கான பலன் என்னன்னா, ஒரு மரம் எப்படி அந்த ஒரே ஒரு தண்டில் நிற்குது, மேலே வந்து கிளைகள்லாம் இருக்குது, அந்த தண்டு பகுதி தான் அத்தனை கிளைகளையும் தாங்கிட்டு இருக்கு. அதுபோல் ஏகபாதம் என்ற ஆசனத்தில் 5 நிமிடம் நிற்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி, முதல் நாள்லேயே 5 நிமிடம் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சியை 1 நிமிஷம், 1/2 நிமிஷம், 1 நிமிஷம், 2 நிமிஷம்ன்ட்டு மாற்றி மாற்றி 2 காலும், வலது கால் வைக்கும்போது இடது காலை தூக்கி போடணும், இடது கால் பாதத்தை ஊண்டும்போது வலது காலில் அதை செய்ய வேண்டும். ஆசனங்கள் செய்யும் போது மூச்சை இழுத்து பிடிக்க வேண்டும். ஆசனத்திலேருந்து வெளியே வரும்போது மூச்சை விட்டுவிட்டே வர வேண்டும். இந்த மூச்சு பயிற்சி மிக அவசியம். இந்த ஏகபாத ஆசனத்தின் மூலமாக உடல் முழுமையான வலிமை பெறும். உடலில் உள்ளக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் சக்தி ஊட்டப்பெறும். இது மிக அருமையான ஆசனம்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா

0: நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல் மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும், அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு

0: நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
1: நான்கு பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள் அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 போட்டிகளும் 3 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இது மதுரை வானொலி நிலையம்.
4: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
5: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
4: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.

0: என்பிஎஸ் சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
1: என்பிஎஸ் சஞ்சய் என்பது இந்திய அரசின் பிஎஃப்ஆர்டிஏ அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ரூபாய் 250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே என்பிஎஸ் சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். என்பிஎஸ் சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: இனி மெல்லிசை கேட்கலாம்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Prime Minister Narendra Modi says 11 years of Digital India empowered the poor and the underprivileged, making life easier for millions.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றலையில் வருட வருகிறது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக, முதல் பாடலாக கேட்கலாம் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

காற்றின் கீதமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது மதுரத்தென்றில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், பி. சுஷீலா குரலில்.

ரகாய் வருடி செல்கிறது மதுரத்தென்றில். அடுத்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் பி. சுஷிலா குரல்களில்.

காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்

0: திரைகாணம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
1: விளையாட்டு அரங்கம். இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க சார், நாளைக்கு வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இந்த நாள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நாள்? நீங்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமான நாள், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: நான் பேசிக்காக கிரிக்கெட் பிளேயர், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நான் ஷோஸ் பண்ணியிருக்கேன், கிரிக்கெட் காமெண்ட்ரி நிறைய பண்ணுறேன் தமிழில், இங்கிலீஷ்லேயும் இப்போது ஒரு 4-5 வருஷமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது பேசிக்காக. ஸோ அது வந்து ஒரு ஏரியா தான் ஆஃப்கோர்ஸ் காமெண்ட்ரின்னு, ஒன் பார்ட் ஆஃப் ஜேர்னலிசம். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேடோ ரைட்டிங்னா ஒரு பெரிய பிராண்ட் நேம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் த பஸ்கேட்டீர் பெரிய ஸ்டாரோ பேரோ புகழோ அந்த அளவுக்கு

0: இன்டர்நேஷ்னல் லெவலில் கிடையாது தவிர, பட் இன் மை ஓன் ஹார்ட்டு நான் ட்ரை பண்ணேன், பர்சியூவர் பண்ணதுனால அதுக்கு கிடைச்ச பலனால் வந்து எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. எழுத்து, அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த லாங்குவேஜு, அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த கேமு, எல்லாமே ஒரு பேஷன் இருந்ததுனால காம்ப்ரஹென்சிவாக எனக்கு எபிலிட்டி டு ரைட்டோ அந்த தாட்ஸை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி வேர்ட்ஸாக வாயில் சொல்கிறதுனால எழுத்துன்றது, அது வந்து ரைட்டிங் பொறுத்தவரையிலையும் ஒன் ஷுட் ரைட் பிகாஸ் ஒன் மஸ்ட் ரைட் அப்படின்னா எழுதுறது ரொம்ப கத்தார்டிக்காக இருக்குது, ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது. பேச்சு கூட லிப் சர்வீஸாக நீங்கள் இது பண்ணி மேஸ்கரேட் பண்ணிடலாம், ஆனால் எண்ணம் எழுதறச்சே வந்து உங்களுக்கு இட் கம்ஸ் ஃப்ரம் த சோல்ன்றான், அதை உள்ள ஆத்மார்த்தமாக எழுதுனால ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. பட் அதே மாதிரி ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று இருக்குது எழுத்தில், திடீர்னு நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க, திடீர்னு உங்கள் வார்த்தை வரவே வராது, மெமரி டக்குன்னு கிக் ஆன் ஆகாது, ரீகால் இருக்காது, அந்த வார்த்தைக்கோசரம் தவிப்பீங்க. அப்புறம் கூட சில பேர் சொல்லுவான், போயிட்டு ஒரு ஷவர் எடுத்துகிட்டு வா, தலையில் தண்ணி பட்டால் அந்த ஆல்ஃபா பீட்டா ஏதோ சொல்லுவான், அது மாதிரி ட்ரிகர் ஆகி உங்களுக்கு டக்குன்னு வெடிக்காத்தால திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300, 400 வார்த்தை கூட டக்குன்னு எஸ்ஏ மாதிரி எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்துனான்னா நான் நிறைய ஷேடோ ரைட்டிங், இதில் பிரபலமான பேருக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பேர் புகழ் இருக்கும், என் அளவுக்கு நாலேஜோ அந்த ஆர்டிகுலேஷனோ எழுத்து தன்மை இருக்காதுனால ஸோ அவங்க பேரில் நான் எழுதுவேன். ஸோ அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப், அப்சர்வ் அண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜேர்னலிசம்ன்றது ஒரு ப்ராட் ஃபீல்டு, காமெண்ட்ரி அதெல்லாம் ஒரு ஏரியா தான் தவிர, ஜென்ரலாக ஜேர்னலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் நிறைய பேர் எல்லாராலையும் கிரிக்கெட் ஆட முடியாது, இல்லை எனி ஸ்போர்ட் ஆட முடியாது, ஆனால் ரொம்ப தீவிரமாக ரசிப்பான், ஆத்மார்த்தமாக ரசிப்பான். அவனுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வைகாரியஸ் சப்ஸ்டியூட் இருக்குது. ஸ்போர்ட்டை பார்க்கறச்ச நீங்கள் சினிமா பார்க்கறச்ச கூட அப்படி இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஸ்போர்ட் பார்க்கறச்ச அதில் ஒரு நெகட்டிவிட்டியே கிடையாது, எல்லாம் போராட்டம், கரேஜ், பேஷன்ஸு, பர்சிவியரன்ஸு, உடாப்புடி, பிடிவாத குணம், அதை ஒரு முயற்சி, அதெல்லாம் இருக்கிறதுனால டீமாக ஆடுறது. ஸோ அது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்லிஃப்டிங்காக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய தேசத்தில் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ இல்லையோ, ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் எல்லாருமே ஆட முடியாது, சில பலர் தான் ஆடுறாங்க தவிர நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேமை வந்து கேரி பண்ணணுன்னா நல்ல எழுத்து எபிலிட்டி இருக்கணும், கன்சைஸாக ப்ரிசைஸாக எழுத தெரியணும் எந்த லாங்குவேஜ்லேயோ. ஸோ நான் சொன்ன மாதிரி தாட்ஸ் வேர்ட்ஸாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்சர்வ் பண்ணி விளையாடுறதுனால ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எழுதலாம், ப்ளஸ் நீங்கள் கீன் ஃபேனாக இருக்கணும், நிறைய படிக்கணுன்ற அந்த ஈர்ப்பு இருக்கணும், ரீடிங் இருக்கணும். ஸோ ரீடிங் வந்து உங்களுக்கு மைண்டுக்கு வந்து ஒரு கிளென்சிங் மாதிரி ஒரு ப்ராசஸ், எப்படி வந்து எக்ஸசைஸ் வந்து உடம்புக்கோ, ரீடிங் வந்து மைண்டுக்கு வந்து ஒரு தெரப்பியூட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய படிக்க படிக்க படிக்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ எழுதுகிற ஸ்டைலு, ஸோ அந்த நரேட்டிவ் ஸ்டைலு, கேமோட என்ன சாராம்சம், என்ன பார்க்குறீங்க, அதெல்லாம் ஜேர்னலிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வந்து யங் மைண்ட்ஸும் உங்களுக்கு நர்ச்சர் பண்ணும். சின்ன பசங்க படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் வேர்ட்ஸு, அது படிக்கிறச்ச உங்களுக்கு ஒரு வேர்ட் பிக்சர் மாதிரி பெயிண்ட் ஆகும். ஸோ அது ஒரு ட்ரீமு, அந்த ட்ரீமை நரிஷ் பண்ணுறது, சில விஷயம்லாம் அப்ட்ராக்டு ஆனால் அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் ட்ரீம் பண்ணணும்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த ட்ரீம் பண்ணுறது, அந்த விஷுவலைஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் அந்த எனர்ஜி கொடுக்குறதுன்றதெல்லாம் வந்து வந்து வார்த்தையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அது அந்த கான்டெக்ட்டில் ஜேர்னலிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பர்டிகுலர்லி இந்தியா யங் பாப்புலேஷன் இருக்குது, ஒரு மஷ்ரூமிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இருக்குது, ஃபிட்னஸ் கல்ச்சர் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, லட்சம் பேர், கோடி பேருக்கு கோடி விதமான டே டு டே ரஃப் அண்ட் டம்பிளில் உருண்டு பிறண்டு ஏந்துக்கிறான் ஒரு லைவ்லிஹுட்டுக்கு, அதுக்கும் அப்பாற்பட்டு ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணுறச்சு ஒரு கீன்னஸ் இருக்குது, தானோ பர்சனலாக வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்தியா வின் பண்ணால் இவன் ஒருவன்னு அவனோட பில் கட்டணும், டே டு டே உருண்டு பேரண்ட் எழுந்துக்கணும் லைஃப்பில், அதெல்லாம் டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால ஜேர்னலிசமோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அந்த எழுதுறது, அந்த இந்த காலத்தில் டிஜிட்டல் பிரிண்ட் மீடியா 1008 இருக்க விஷயம், ஸோ அப்படி அந்த கான்டெக்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஜேர்னலிஸ்ட் வந்து தே ஆல்சோ புல் தேர் வெயிட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு மாதிரி டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த என்டையர் பிகர் பிக்சரில்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப தெளிவாக வந்து இந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல் இப்போ இன்ஸ்பைரிங் பீப்புளுக்கு எப்படி அதுக்குள்ளே என்டர் ஆகணும் இந்த விஷயங்கள்லாம் ஒரே ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. இன்னொன்று சார், இப்போ உங்களுடைய ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டோட எவல்யூஷன் எப்படி இருக்குது, அந்த 30 இயர்ஸ்க்கு முன்னாடி சினாரியோ எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு இவால்வ் ஆகிருக்கு, இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்பொழுது இன்றைக்கி என்டர் ஆகிறவங்க எப்படி அவங்கள எக்யூப் பண்ணிக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: இப்போ டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, விஷுவல் மீடியம் இருக்குது, அந்த மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ மெட்ராஸ்லேயே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் இப்போ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டின்ற மாதிரி பசங்களுக்கு, இந்த காலத்து பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனும் லக்ஷம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அதே மாதிரி கோடி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அந்த மென்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த வல்னரபிள் ஏஜில் வில் பவர் டெவலப் பண்ணாததுக்கு முன்னாடி ஒரு 17-18 முன்னாடி சரியான ஹேபிட்ஸும் சரியான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா

0: பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சீனியர்ஸோ ஃபேமிலிலேயோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிலேயோ இல்லை நியர் அண்ட் டியரோ அவங்கள அந்த ஷெப்பர்ட் பண்ணி க்ரூம் பண்ணி நரிஷ் பண்ணி கூட்டின்னு போகிறது அந்த அந்த ட்ரீம்ஸை வந்து நரிஷ் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. அந்த ஈக்கோ சிஸ்டம்ன்ற பாருங்க ஆங்கிலத்தில் அந்த அந்த கிளைமேட்டை கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸ் மஷ்ரூமாக இருக்குது. வேர்ல்டஸ் இப்போ WWW வந்ததுக்கப்புறம் வேர்ல்டே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகிடுது. உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து 200-300 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா விஷயமும் நீங்கள் ப்ரெஸ் ஆஃப் அ பட்டனில் கூகுள் குரு இருக்கான், ஸோ நீங்கள் பார்த்து படிக்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன். ஸோ அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் நெகட்டிவ் சைடில் டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. பசங்களுக்கு அந்தளவுக்கு அட்டென்ஷன் இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஒரு கீன்னஸ் இல்லை. ப்ரீவியஸில் நாங்களாம் வளர்ச்ச காலத்துலலாம் ப்ரீவியஸ் பிளேயர்ஸ்லாம் எப்படி ஆடினாங்கன்னு ஒரு கீன்னஸ் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துனே இருக்கணும். எப்படி எந்த பாதையில் போனால் எப்படி ஆடினா ஒரு கீன் ஸ்டூடெண்டாக இருக்கணும் கேமை பற்றி. ஸோ யார் என்ன பாதை அது இதெல்லாம் ஒரு ஹீரோஸோ இந்தியன் பிளேயர்ஸோ ஸோ அவங்கள பற்றியோ வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுன்னு நமக்கு வந்து அப்போ அதெல்லாம் நிறைய க்யூரியாசிட்டி ஃபேக்டர் இருக்குது. இந்த காலத்தில் க்யூரியாசிட்டிலாம் இருக்குது, பட் ஆனால் அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் எப்படின்னா பெரிய பேகேஜ் கிடையாது. பழைய காலத்து ஆளுங்க பெரிய ஸ்டாரோ பிளேயரோ அவனை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாமும் இல்லாமல் இருக்குது. அந்த பேகேஜ் இல்லாமையும் இருக்காங்க இந்த காலத்து பசங்க. ஒரு சிம்பிளிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறான், பயங்கர பேகேஜ் அது இதெல்லாம் ரெப்புடேஷன் பார்த்து ஓவராக ஆறுது கிடையாது. அவன் ஷாக் ஆகி அதெல்லாம் ஆறுது கிடையாது. டைரெக்டாக பிளஞ்ச் பண்ணி தனக்கு தெரிஞ்சது ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைக்கிறான். சம்டைம்ஸ் சம் பாய்ஸ் ஆல்சோ சில பீப்புள் ஆல்சோ டென் டு கெட் கன்ஃபியூஸ்ட் எந்த பாதையில் போனோம். ஒரிஜினலாக இருக்கிறது ஒன்று, அதுக்கு நான் அந்த பழைய காலத்து அந்த வர்ச்சூஸு அந்த அதெல்லாம் ஒரு அன்மிஸ்டேக்கபிள் வர்ச்சூஸ், அந்த சில வர்ச்சூஸ் அந்த பேஷன்ஸோ பர்சுவியரன்ஸோ அதை கற்றுக்கிறதோ அந்த க்யூரியாசிட்டியோ அதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் வர்ச்சூஸ். நான் நெகோஷியபிள் வர்ச்சூஸையும் அப்டிகேட்டும் பண்ணக்கூடாது, உதறியும் விடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஸ்டைலு நீங்கள் வந்து யூ கேன் காப்பி த கண்டென்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோ குவாலிட்டி பிளேயரோ இப்போ விளையாடுறச்சியோ இல்லை காமெண்ட்ரி பண்ணிச்சியோ கண்டென்ட்டை காப்பி பண்ணலாம். ஆனால் ஸ்டைல் உங்கள்தான் இருக்கணும், உங்கள் பாதையாக இருக்கணும். பிற அந்த ஸ்டைலை காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில சில அப்ட்ராக்ட் விஷயம் சட்டில் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கைடன்ஸு மென்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் பசங்களுக்கெல்லாம்.
1: கண்டிப்பாக சார். இன்னொன்று இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு அமெச்சூராக பண்ணும்பொழுது வேறு, அதே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வேவாக ஒரு கரியராக சூஸ் பண்ணும்பொழுது மெயின் தாட்டே வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் விஷயமாக தான் இருக்குது.
0: கரெக்ட்.
1: ஸோ இதற்கான சப்போர்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, இதை நோக்கி எப்படி போகணும், அதை சஸ்டெயின் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி ஒரு அச்சீவராக மாறுற வரைக்கும் எப்படி வந்து அந்த ஹோப்பை விடாமல் இந்த ஜேர்னலிசம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் ஃபீல்டில் அவங்க கண்டினியூ பண்ணணுன்றதை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார்.
0: கொஞ்சம் டஃப் தான் உண்மையாக சொல்லணும்னா, அந்த ரஃப் அண்ட் டம்பிள் இருக்குது. அப்ரெண்டிஸாக இருக்கணும் நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி, திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி க்யூரியாசிட்டி இருக்கணும், பயங்கர பேஷன் இருக்கணும், ரிட்டர்ன்ஸை பார்த்துன்னு வேலை செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஏஜில் கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும், ஏன்னா நீங்கள் பியர் குரூப்பில் வேறு வாக் ஆஃப் லைஃப்பில் உங்கள் பியர்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேறு எங்கேயோ லெவலில் போயின்னு இருப்பான், பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணவும் கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் உங்களுக்கு வில் பவரோ அந்த ஒரு செக்ரிகேட் பண்ணுற அந்த குவாலிட்டி எல்லாமும் டெவலப் ஆகிருக்காது, ஃபுல்லி க்ரோனாக இருக்காது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் தான் ஈகோ சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் இட்ஸ் அ டஃப் ரூட் தான். பட் எவென்ச்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் என்னவோ உங்கள் இன்னர் காலிங் அப்படின்ற பாருங்க, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் சொல்கிறது, நீங்கள் படிப்பு கோடிங் போகிறதோ சாஃப்ட்வேரில் ஆடுறதோ இல்லை சயின்டிஸ்ட் ஆடுறதுக்கு பதிலாக நான் கிரிக்கெட் ஆடுறேன், கிரிக்கெட் எனக்கு பிடிச்சிருக்கு, விளையாடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு டீமாக பாண்டிங்காக இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் இருக்குது, எனக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குது, ஓகே சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருந்தாலும் நான் வந்து உருண்டு பிறண்டு ஏந்துக்கிறேன் அந்த ஃபீல் குட் இருக்குது, அந்த அந்த ஹை இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு 10 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸ் நல்லா ஆனால் கூட அந்த ஹை வந்து லோவை வந்து அவுட்வே பண்ணுறது, ஸோ அது இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அந்த இன்னர் காலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்னர் காலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் பர்டிகுலர்லி உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக ரீசனபிளி வெல் ஆஃப் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தென் குட் லக். உங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு ஒரு அதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு லீப் பண்ணி மேலே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி வந்து இட்ஸ் அ டஃப் ரூட் தான். மற்ற வாக் ஆஃப் லைஃப்க்கு இருக்க மாதிரி காமெண்ட்ரி பண்ணுறதுக்கோ மற்ற ஜேர்னலிசத்துக்கோ இருக்குது தவிர, பட் இப்போ பிரிண்ட் மீடியாலேருந்து நிறைய சோஷியல் மீடியா எல்லாம் நிறைய இது இருக்குது, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ பட் அது மானிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னா டெஃபினட்டாக ஹெட் ஸ்டார்ட் கிடையாது முதல்ல. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது இயற்கையோ அது அது எப்படின்னு சொல்ல தெரில எனக்கு, அது ரொம்ப அப்ட்ராக்ட் விஷயம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுதில் ஆத்மார்த்தமாக பிளஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து எங்கெங்கேருந்தெல்லாமோ ஏதோ கார்னர்லேருந்தெல்லாம் ஹெல்ப்பு அப்ராப்ரியேட் டைமில் கிடைக்கும். ஸோ என்னோட கான்டெக்ஸ்டில் நானே சொல்லணும், நான் ஒன்றும் பெரிய ஸ்டார் பிளேயர் ஆக முடியல, ஆனால் எஃபர்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேஷனுக்கு

0: மேட்ச் பண்ணலாம், பட் ஸ்கில் இல்லை டேலண்ட்டில் மேட்ச் பண்ண முடியாது, ஆனால் பேஷனில் மேட்ச் பண்ண முடியும். அவ்வளோ பைத்தியகார்த்தனமாக இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் நான் ஒன்றும் பெருசாக சோபிக்கலை, பெருசாக ஸ்டார் கீர் ஆக முடியல, ட்ராவல் பண்ண எல்லாம் ஃபைன், பெருசாக ஸ்டார் கீர்லாம் எனக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கல தவிர, பட் நேச்சரே வந்து நான் இவ்வளோ டைம் செலவு பண்ணதுனால காமெண்ட்ரின்னு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு ஒரு பாதையை வகுத்து கொடுத்து அதில் ஒரு ஹெட் ஸ்டார்ட்டு என்னோட அந்த பைத்தியகார்த்தனமான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் பேஷனுக்கு இயற்கையே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஜேர்னலிசம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியா செவன்யூவில் வந்து எனக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் சின்ன வயசில் யங் மைண்டில் இப்படிலாம் ஆகும்னு நமக்கு 30 வருஷம் முன்னாடி தெரியாது. ஒரு கிறிஸ்டல் பாலோ நமக்கு வந்து ஜோசியமோ ஜாதகமோ பார்த்து சொல்ல தெரியாது. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் டெஃபினட்டாக அந்த இன்னர் காலிங் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணிங்கன்னா எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது சொல்கிறதுக்கு, நானும் அதை வந்து ரீஇட்ரேட் தான் பண்ணுறேன், ஒரு கிளி மாதிரி சொல்கிறேன். இன்னர் காலிங்கை நீங்கள் பர்சியூ பண்ணி உங்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து சந்தோஷமோ திருப்தியோ கொடுக்கறதுனா டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும் அந்த ரஃப் அண்ட் டம்பிளில். அதுக்கு அப்பாற்பட்டு எப்படியோ உருண்டு பரண்டு ஏந்துட்டிங்கன்னா அதை வெதர் பண்ணி கொஞ்சம் ஸ்டீல் பண்ணி உங்களை ஃபேர்ம் பண்ணி சாலிடிஃபை பண்ணிட்டீங்கன்னா எவென்ச்சுவலாக ரிவார்ட்ஸ் இருக்குங்க டெஃபினட்டாக.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அதாவது ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம்னால் என்னன்றதை ஆரம்பித்து ஒரு பிளேயராக இருக்கவங்க எப்படி ஜேர்னலிஸ்ட்டாக மாறலாம், இல்லை வெளியில் இருக்கவங்க எப்படி ஜேர்னலிசம்குள்ளே வரலாம், இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்குள்ளே இருக்க சேலஞ்சஸையும் சொல்லி எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணோம், அதே மாதிரி லைஃபையும் வந்து எப்படி பார்த்துக்கணுன்றதை வந்து ஒரு நட்ஷெல்லாம் சூப்பராக கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த டாக்கை வந்து பலரை ரீச் பண்ணி ஜேர்னலிசம், ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் மட்டும் இல்லாமல் அனைத்து ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் சூட்டபிள் அட்வைஸாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் அட்வைஸாகவே எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறி அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம்ன்ற துறை இன்னும் விரிவடைந்து உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் போல பலர் இதில் பங்கேற்று இந்த துறை இன்னும் விரிவடைந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கிற விதமாக இந்த துறை மாறணுன்றது எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி என் தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு. முக்கியமான விஷயம், யூ மேட் மீ ஃபீல் குட், நல்லா வார்மாக க்ரீட் பண்ணி மேட் மீ ஃபீல் லைட். ஸோ நல்ல இது ஒரு டைம் வெல் ஸ்பென்ட்னு சொல்லலாம்.
1: டெஃபினெட்லி,
0: தேங்க்யூ வெரி மச்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை ஊடகவியலாளர் ஆர் பட்டாபிராம் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 8 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு பகுதியில் 4 சென்டிமீட்டர், சின்கொனா நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் உப்பாசி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சென்னை அம்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, மேல்பவானி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ்.

0: சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான இடிமழை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 3ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 4ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி இம்மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலாவதாக குறள் அமுதம் 310 கேட்கலாம்.

அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.

அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரை தென்றலில் வரும் பாடல் ஆசை திரைப்படத்திற்காக, இதோ அந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்க இருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 கோபுரம் வாசலிலே என்ற படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஏழு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரிய குளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகுனியா கண்ணா அவர்களுடன் நேர்முகத்தின் முதற் பகுதி. மேலும் தொடர்ந்து வேளாண் தகவல் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் இடம்பெறும். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. புவிசார் குறியீடு குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் நிவேதா. மேலும் தொடர்ந்து இளைய சமுதாயம் எனது பார்வையில் கவிதை வழங்குகிறார் மாணவர் எஸ் எம் ஜீமா குமாரன் அவர்கள். ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல் வழங்குகிறார் மாணவி எஸ் புஷ்பா தேவி. எட்டு 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின். ஹனுமந்த் புரம் எஸ் பூவராகவன் அவர்களின் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள் பழைய பாடல்களின் தொகுப்பாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து வரிசையாக கேட்கலாம்.
3: Yes, I love this idiot. I love this love of

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு பாடல் பாடலாக கோபுரம் வாசல்லே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ கேட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் உருப்பட பாடலாக கோபுர வாசலிலே இனிதே நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக்க தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக்க சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக்க அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின்

0: நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன், ஜாங் யி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மாலை 6:40 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை திண்டல் நிகழ்ச்சி இனி கேட்கலாம். அதில் முதல் பாடலாக இதோ

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடலாக மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக.

சப்பா பீட்டு கொளுத்து.

ஆகாஷ்வாணி மத்திய மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தண்டில் தான் கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடலாக பட்டாசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி புரஷ்டிய பால் புரஸ்கார் விருது 2026 ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதி உடையவர்கள் https://awards.government.in மீண்டும் ஒருமுறை https://awards.government.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது அடுத்த சேவை செய்தி. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் SSC கமேண்ட் கிராஜுவல் லெவல் CPT 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெறுவதாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPC, TNUSRB மற்றும் SSC மற்றும் RRP போன்ற தேர்வு முகவைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. 10/6/2026 புதன்கிழமை முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறும் என விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலக வளாகம் தெரிவித்துள்ளது. திறன் வாய்ந்த சிறந்த பயிற்றுனர்களுக்கான கொண்ட வகுப்புகள் நடத்தப்படும். இலவச பாடவரையான தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகள் ஃபுல் மோக் டெஸ்ட் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என

எனவே எஸ்எஸ்சி கம்யூனிட் கிராஜுவல் லெவல் தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: ஆகாஷ்வாணி மத்திய மத்திய அலைவரிசை 1263 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் தொடர்கிறது. இனி கேட்கலாம் அடுத்த பாடலாக ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ கிட்ஸில் மதுரை தென்றல் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடலாக மாறன் திரைப்படத்திலிருந்து

பிடிச்சாலும்

0: முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம ஜிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சரிதானா?
3: சரிதாப்பா.
1: சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம்.

பண்றப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.

0: இதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திகள், கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தேதியன்று தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குனர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குனர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ஜூன் 12 தேதி சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குனர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குனர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BIS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் ஜூன் 15 தேதியன்று யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100 மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர்

0: பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழி சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர், போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பரிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை

திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பயிர்களுக்கான நோய் மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் விரிவுரையாளர் எம் சாருமதி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: தாவரத்தை தாக்கும் நோயினை 3 வகையாக பிரிக்கலாம். 1 பூஞ்சான் நோய், மற்றொன்று பாக்டீரியா நோய், 3 வைரஸ் நோய். இந்த எல்லா வகை நோய்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில நோய் கிருமினால் வலுவாக இருந்தால் அதன் நோய் தொற்று அதிகமாக இருக்கும். நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா வகையான பயிர்களும் பயிரிடப்படுகிறது. இந்த அனைத்து வகையான பயிர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சில நோய் கிருமிகளால் பாதிக்கப்படும். உதாரணத்துக்காக நெல்லில் இலைப்புள்ளி நோய், பழுப்பு நிற புள்ளி நோய், பாம்பு படர் நோய், குருத்து நோய், இலைக்கருகல் நோய் என பல வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த வகை நோய்களை வருவதற்கு முன்பு விதை நேர்த்தி செய்வதன் மூலமாகவோ மண்ணின் சத்தினை சரி செய்வதன் மூலமாகவோ கட்டுப்படுத்தலாம். அல்லது நோய் வந்த பிறகு பூஞ்சான் கொல்லியையோ உயிர்கொல்லி உரத்தையோ பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். ஆனால் இந்த வகை நோய்கள் ETL லெவல், அதாவது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல் விட அதிகமாக இருந்தால் அதனை கட்டுப்படுத்த முடியாது, கண்டிப்பாக ஈல்டு இருக்காது. அதனால் நோயிலை கட்டுப்படுத்த ஒரு ஒருங்கிணைந்த மேலாண்மை முறையை பயன்படுத்த வேண்டும். விதைப்பதற்கான காலத்தை மாற்றி அமைக்க வேண்டும். உதாரணமாக கம்பில் தேன் ஒழுகல் நோய் என்ற நோய் ஒன்று உள்ளது. ஸோ அந்த நோய் அதிகமாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் வரும். அதை தடுப்பதற்கு விதையினை 1 முன்னதாகவோ அல்லது 1 பின்னதாகவோ விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது அந்த நோய்க்கான காலநிலைகள் மாறுபடும், அந்த நோய்க்குரிமையோட தாக்கத்தையும் குறைக்க முடியும். அதே போல் கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தலாம். ஒரே மாதிரியான பயிரை பயிரிடும் போது முன்னதாக வந்த நோயின் கிருமிகள் அந்த நிலத்திலேயோ அல்லது புல்களிலேயோ வளரும். அதை தடுப்பதற்கு பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு கரும்பு இட்ட இடத்தில் கரும்பை மறுபடியும் பயிரிடக்கூடாது. கரும்பு, அதற்கப்புறம் நெல், கரும்பு, நெல் என்று பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும். அதே போல் அதிகமான அளவு தண்ணீரும் பாய்ச்சக்கூடாது. அப்படி செய்தால் தண்டு அழுகல் நோயின் மூலம் அந்த தாவரம் பாதிக்கப்படும். அதிகமான அளவு தண்ணீர் எவ்வளவு பாய்ச்சக்கூடாது, அதே போல் தண்ணீர் இல்லாமலும் இருக்கக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் இருந்தால் வாடல் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதற்காக சரியான அளவின தண்ணீரை நம் தாவரத்திற்கு கொடுக்க வேண்டும். இதை தவிர பூஞ்சான் கொல்லிகள், பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நோயை வராமல் தடுக்க முடியும், வந்த நோயை குறைக்கவும் முடியும். ஆனால் எல்லா பூஞ்சான் கொல்லியையும் குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் பயிரில் நச்சுத்தன்மை அதிகமாகிவிடும். அப்பொழுது நாம் விளைவிக்கின்ற பொருட்களும் நச்சுத்தன்மையோடு இருக்கும். குறிப்பாக தண்டு அழுகல் நோய்க்கு நாம் பூஞ்சான் கொல்லியாக பெவிஸ்டனை பயன்படுத்துவோம். அதே போல் வாடல் நோய்க்கு மேங்கோசெப் அண்ட் ஜினப் பயன்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய்க்கு குளோரோதலனில் பயன்படுத்தலாம். நெல்லில் வரும் நெல் இலைக்கருகல் நோய்க்கு ஸ்ட்ரெப்டோமைசினை பயன்படுத்தலாம். பிசின் நோயில் இருந்தால் போடோ பேஸ்டை பயன்படுத்தலாம். திராட்சையில் வரும் அடிசாம்பல் நோய்க்கு போடோ மிக்சரை பயன்படுத்தலாம். இவ்வாறு ஒவ்வொரு நோய்க்கிரிகளுக்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பூஞ்சான் கொல்லிகள் உள்ளது. எவ்வாறு பூஞ்சான் கொல்லிகள் உள்ளதோ அதே போல் உயிர்கொல்லி உரங்களும் உள்ளது.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை பயிர்களுக்கான நோய் மேலாண்மை குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தின் விரிவுரையாளர் எம் சாருமதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா மா சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் நமக்கான அந்த மாங்காய், மாம்பழம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த மா மரத்தை பூச்சிகள் தாக்குதலுக்கு உட்பட்டு நிறைய உற்பத்தியையும் பாதிக்க தான் செய்யுது. இப்படிப்பட்ட இந்த பூச்சிகளை, அதுவும் இந்த மா மரத்துல எப்படி கையாளணும், அதற்கான மேலாண்மை என்னென்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு நமக்காக இவங்க சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி எங்களுக்காக ஒரு அறிமுகம்.
2: என்னோட பெயர் முனைவர் சே சுகன்யா கண்ணா. நான் இணை பேராசிரியர் பூச்சியல் துறையில தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளத்துல பணியாற்றிட்டு இருக்கேன்.
1: இப்ப மாமரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் சொல்ற விஷயம், நிறைய பூச்சி வந்து இந்த மாமரத்தை தாக்குது அப்படின்றதான் ரொம்ப பேர் விவசாயிகள் வந்து அதிக அளவுல கவலையா சொல்றாங்க. இந்த பூச்சிகள் அப்படின்னும் போது இது என்னென்ன மாதிரியான பூச்சிகள்லாம் இந்த மாமரத்தை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
2: பூச்சிகளில் வந்து அது உணவுக்குரிய முறைகளை பொறுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள், கடித்துண்ணும் பூச்சிகள் அப்படின்னு இரண்டு பிரிவுகளை நம்ம பிரிச்சுக்கலாம். சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள்னால இதில் வந்து வர இழப்புகள் அதிகம். கடித்து உண்ணும் பூச்சிகளை வந்து நம்ம வந்து சமப்படுத்தி பார்க்கும்போது சாறு உறிஞ்ச பூச்சிகளில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்து பூச்சி, மா தத்து பூச்சி. அது பேரே மா தத்து பூச்சி. அது இல்லாமல் பூவில் விழுகிற பெயின் வந்து காய்களையும் தாக்குறதுனால இந்த ரெண்டு பூச்சிகள்னால அதிக பொருளாதார சேதம் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படுது. இதனால மகசூல் இழப்பீடும் நிறைய வருது. அடுத்து முக்கியமானதுல கடித்து உண்ணும் பூச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான் முக்கியமான பூச்சிகளா இதுல இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம இப்ப காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பூச்சிகள் வந்து சேதம் வந்து கம்மியா கொடுத்துட்டு இருந்த பூச்சிகள் கூட இப்ப வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ற பூச்சிகளா வருது. அதுல வந்து சில பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீதோஷ்ண நிலை மாறுச்சு அப்படின்னா வந்துட்டு சேதத்தை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகளில் வந்து இப்போ காவடி புழு அப்படிங்கிற ஒரு பூச்சி வந்து போன வருடம், இந்த வருடத்தை விட போன வருடம் தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் வந்து தென்பட்டதை நம்ம பார்க்குறோம்.
1: இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது?
2: மால வந்து பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கிறது பூ வந்ததுக்கு அப்புறம் தாங்க. இப்போ இந்த தத்து பூச்சி சொன்னோம் இல்லைங்களா, இந்த தத்து பூச்சி பேர் மா தத்து பூச்சி தான். ஏன்னா இந்த மாலை மட்டும்தான் தாக்கும், வேற எந்த ஒரு பயிரையும் தாக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இலை இருக்கிற பருவத்தில், பூக்கள்லாம் இல்லாத மா சீசன் இல்லாத பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கும். பூக்கள் வந்ததுக்கப்புறம் பூக்களை தாக்கும், அதுக்கப்புறம் காய்களையும் தாக்கும். இதே மாதிரி பூக்கள் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக அது வந்ததுக்கப்புறம் வரக்கூடியது அப்படின்னா இதுக்கு ஒரு போட்டியாக இருக்கிற ஒரு பூச்சி அப்படின்னு பார்த்தா பேன்கள். பேன்கள் தாக்குதல் ஜாஸ்தி ஆகும்போது இந்த பூச்சி அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இலைகள் தண்டு பகுதிகளில் வந்து இருக்கிற சாறுகளை உண்ணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழம் வந்ததுக்கப்புறம் நமக்கு முக்கியமான பூச்சியாக இப்போ இருக்கிறது, நமக்கு எப்பயுமே மார்க்கெட்டுக்கு சந்தைப்படுத்தும் போது வர பூச்சிகளோட இதுதான் வந்து அதிகமான சேதத்தை உண்டு பண்ணுறனால இந்த தத்து பூச்சி பேனால காய்கள் பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் பழ ஈங்கிற ஒரு பூச்சி வந்து இப்போ அதிகமாக தென்படுது. இதுக்கு மாற்று உணவு பயிரும் நிறைய இருக்குது, மாவு மட்டும் தாக்குறது இல்லைங்க. இது சப்போட்டா, கொய்யா, பழா இதெல்லாம் தாக்குறதுனால இந்த

0: சீசன் வரும்போது எல்லாமே வந்து மாவையும் தாக்கி அந்த பழங்கள் அழுக வைக்கிறனாலையும் இதை சந்தைப்படுத்த முடியாம விவசாயிகள் வந்து பெரும் இழப்பீடு வந்து அவங்களுக்கு ஏற்படுதுங்க.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தத்துப்பூச்சியாக இருக்கட்டும், பழ ஈயாக இருக்கட்டும், இதை வந்து சமாளிக்கணும் கண்டிப்பாக கையாளறதுக்கான முறைகள் நிறைய இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு ஏற்றவாறு என்னென்ன நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டா இதை எல்லாத்தையும் சமாளித்து நல்ல உற்பத்தி அவங்களால கொடுக்க முடியும்?
0: இப்போ முதல் எடுத்துகிட்டா நீங்கள் சொன்ன தத்துப்பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தத்துப்பூச்சி அந்த மாமரத்தை மட்டும் சார்ந்துருக்கு. பூக்கள் வந்தால் பூவை வந்து சாரை உறிஞ்சு குடிக்குது, அதுக்கப்புறம் இலைகளில் இருக்குது, அந்த இலைகள்லையும் நீங்கள் மருந்தடிச்சிட்டிங்கன்னா தண்டு பகுதிக்கு போயிடும். இந்த பூச்சியை முதல்ல எப்படி கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து மா தோப்புகளில் நம்ம விவசாயிகள் வந்து பராமரிப்பு முறைகளை கரெக்டாக கையாளணும். கவாத்து வந்து நம்ம வெட்டுறப்பவும் ஒளி காற்றோட்டம்லாம் உள்ளே இருக்கிறப்ப இந்த பூச்சியோட தாக்குதல் குறையுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில மருந்துகள் வந்து நம்ம பரிந்துரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மருந்து வந்து நம்ம விவசாயிகள் இலைகளை மட்டும், அல்லது பூ வந்துச்சுன்னா பூக்கள் காய்களை மட்டும்தான் வந்து அந்த பகுதிகளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தெளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்தோட பழக்கம் என்ன, இதோட பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தண்டு பகுதிக்கும் போகக்கூடிய சூழல் இருக்கிறனால அதையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும், அதாவது தெளிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, கவாத்து வெட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுலேயும் சில நோய்கள் பரவனால நமக்கு ப்ளூ காப்பருங்கிற பேஸ்ட்டை வந்து தடவணும். அது இல்லாமல் சில பூச்சிக்கொல்லிகள் வந்து இதுக்கு பரிந்துரை சொல்கிறோம். அந்த பரிந்துரை பண்ணுற பூச்சிக்கொல்லிகளில் வந்து நிறையா இருக்குது, அதில் சில இதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். புஃப்ரோஃபேசிங்கிற மருந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மில்லி, தயாமிதாக்சான் 10 லிட்டருக்கு 5 கிராம், ஏன்னா அது வந்து குருண மருந்து மாதிரி இருக்குங்க. இது இல்லாமல் இமிடாக்ளோபிரைடு வந்து உங்களுக்கு 4 மில்லி 10 லிட்டருக்கு போட்டு, இப்போது இலைகள் தண்டு பகுதி பூக்கள் காய்கள் எல்லாமே படுற மாதிரி அடிக்கணும். இப்போ காய்கள் வந்து உங்களுக்கு வந்து பெருவெட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறத நம்ம தவிர்த்தரலாம்.
1: இந்த பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் போது எந்த அளவுக்கு விவசாயிகள் அதை வந்து கவனமாக கையாளணும், அதற்கான முறைகள் என்னென்ன இருக்குது?
0: இந்த பூச்சிக்கொல்லிகளை கையாள்றதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரிந்துரைக்கப்பட்ட மருந்துன்னு இப்போ நம்ம சொன்னோம். ஸோ இந்த மருந்து இந்த அளவில் நம்ம அடிக்கணும். இப்போ நான் இப்போ சொன்ன மருந்து எல்லாமே வந்து கைத்தளிப்பான் அல்லது கால் தெளிப்பான் வச்சு தான் வந்து தெளிக்கணும். இதே வந்து உங்களுக்கு மோட்டார் ஸ்ப்ரேயர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா, விசை தெளிப்பான் வச்சு தெளிக்கும் போது இது வந்து 2 மடங்கு உங்களுக்கு அதிகமான மருந்தாக வந்து தெளிக்க சொல்கிறோம். ஆனால் விவசாயிகள் வந்து இப்போ பரிந்துரைக்கப்பட்ட மருந்து அப்படின்னாவே எல்லாத்தையுமே கலந்து அடிச்சிடறாங்க, அது செய்யக்கூடாது. ஒரு மருந்தோட நச்சு இன்னொரு மருந்தோட நச்சுவை குறைக்கலாம், அல்லது ரெண்டு கலக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் செடிகளுக்கு வந்து அதிக பாதிப்பை உண்டு பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சிகள் எல்லாமே, அது தத்துப்பூச்சியாக இருந்தாலும் சரி, பேன்களாக இருந்தாலும் சரி, புழுக்களாக இருந்தாலும் சரி, மருந்தை கலந்து அடிக்கும்போது எதிர்ப்பு திறனை சீக்கிரமாக வளர்த்தும். ஒரு மருந்து தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாவே எதிர்ப்பு திறன் வரும், இல்லை கலந்து அடிக்கும்போது அது வந்து வேகமாகவே அந்த பூச்சி நச்சுக்கு வந்து எதிர்ப்பு திறனை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மருந்து அடிக்கும் போது அதுக்கு வந்து எந்த ஒரு நச்சு உள்ளே போகாது, அதை மேலாண்மைப்படுத்த முடியாது. மருந்தை வந்து பரிந்துரைக்கப்பட்ட நேரத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தான் வந்து நம்ம வந்து தெளிக்கணும். பரிந்துரைக்கப்பட்ட தெளிப்பானையும் கொண்டு தெளிக்கணும். அதே மாதிரி மோடமாக இருக்கும் போது நம்ம தெளிக்கிறத தவிர்த்தரணும். அதிகமாக வெயில் இருக்கும்போதும் இந்த மருந்துகளை நம்ம வந்து கலந்து அடிக்கிறத தவிர்த்தரணும். பூச்சிக்கொல்லிகள் மட்டும் இல்லை, இதோட வந்து கலந்து அடிக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகள், நிறைய அடுத்த எண்ணெய்கள், இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இணக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு விஞ்ஞானிகள்கிட்ட அல்லது வந்து அலுவலர்கள்கிட்ட கேட்டுட்டு அடிக்கிறது தான் வந்து இதோட மேலாண்மை முறைகளில் நம்ம வெற்றியடையக்கூடிய வழிகள்.
1: இப்போ இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்றத நம்ம வந்து அதுவும் முறையான பராமரிப்போட விவசாயிகள் கையாளும் போது கொஞ்சம் இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதே மாதிரி வேற என்னென்ன மாதிரியான விஷயங்களை விவசாயிகள் செய்யும் போது இந்த பூச்சி தாக்குதலை இன்னும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்?
0: இப்போ நிறைய அங்கக வேளாண்மை விவசாயிகள் வந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அந்த மாங்கனிகளுக்கும் நிறைய விலை வந்து நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி சூழலில் இந்த உளவியல் முறைன்னு சொன்னோம் இல்லைங்களா, உளவியல் முறையில் முக்கியமானது நம்ம தோப்புகளை பராமரிக்கிறது, களைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது, உரிய நேரத்தில் உரம் கொடுக்கறது, நீர் மேலாண்மை. இது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக சொன்னது கவாத்து. கவாத்து வந்து நமக்கு அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் வர்ற வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே நம்ம வந்து கவாத்து வெட்டி, நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ளூ காப்பர் அப்படிங்கிற பேஸ்ட் தடவிட்டா வந்து இந்த மரங்கள் புது கிளைகள் வரும், உள்ள ஒளி காற்றோட்டம் எல்லாமே இருக்கிறப்ப இந்த மரங்களில் பூச்சி நோய் தாக்குதலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அங்கக வேளாண்மையில் போகிற விவசாயிகள் வந்து நிறைய உயிர்கொல்லிகளை பயன்படுத்தலாம். எப்படின்னா, நம்ம வந்து இதில் கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். பூ வந்ததுக்கப்புறம் நமக்கு தத்துப்பூச்சி இருக்குது அல்லது இலைப்பேன் இருக்கு, பூப்பேன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குரிய உயிர்கொல்லிகளான மெட்டாரேசியம், இப்போ வந்து மெயினாக வந்து இந்த மெட்டாரேசியம் பிவேரியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பூஞ்சானம் தான், இது வந்து தத்துப்பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பூஞ்சான குழிகள். இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 5 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து மூலமாக இருக்கிற சமயம் நம்ம தெளித்தோம் அப்படின்னா இந்த பூஞ்சானங்களும் வந்து ஈஸியாக வந்து அந்த பூச்சிகளை சென்றடைந்து

0: பரவி அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து தத்துப்பூச்சிக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பழையை பற்றி மேடம் கேட்டிருங்க. பழையை மேலாண்மை பண்ணுறதுக்கு பழைய பொறிகள் இருக்குது. பழம் வந்து உங்களுக்கு கனிந்து வர சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த மீத்தேல் யூஜினால் பழைய பொறி அப்படின்னு இருக்கு. இந்த பொறியை வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு 10 அளவில் வச்சோம் அப்படின்னா, இந்த ஈக்கள் வந்து அந்த பொறியில் வந்து சிக்கும். அதை வச்சு நம்ம கண்காணிச்சுட்டு நம்மளுடைய பழங்களில் அது வந்து முட்டையிடுறது தவிர்க்கிறதுக்கு, இந்த அங்கக வேளாண்மையில் வேப்ப எண்ணெய் 1 வந்து 30 அளவில் போட்டு தெளிக்கும் போது முட்டையிடுறதையும் தவிர்த்திடலாம்.
1: இப்போ பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், அதே சமயம் இந்த மாதிரி முக்கியமான நடவடிக்கைகள், அதுவும் இயற்கை உரங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செய்யும் போது இந்த உற்பத்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயம் விவசாயிகள் இந்தந்த தவறுகளை செய்யாமல் இருந்தாலும் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அப்படின்ற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தோட்ட பராமரிப்பாக இருக்கட்டும், இல்லை எப்படி அந்த கிளையை வெட்டுற பணிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவசாயிகள் எந்த அளவுக்கு செய்யும் போது லாபகரமாக இருக்கும்?
0: நம்ம வந்து அந்த உரிய நேரத்தில் செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பூச்சிகளை நோய்களை பொறுத்த வரைக்கும் இதை கண்காணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது ஏன்னா இது தோப்பு, இது ஒரு பல வருட மரம் அப்படிங்கிறனால நம்ம பழத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த தோப்பை நம்ம போய் நிறைய விவசாயிகள் வந்து கண்காணிக்கிறதே கிடையாது. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், உளவியல் முறையில் வயல்வெளி சுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். வயலில் வந்து உங்களுக்கு வந்து களைகள், மற்ற பயிர்கள் எல்லாமே இல்லாமல், அதோட மாற்று உணவு பயிர்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்காணித்து அதோட, இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பழைய சொன்னோம் இல்லைங்களா, பழைய வந்து இங்கே மாலை இருக்குது, மா சீசன் அப்போ மாலை தாக்குதுங்கிறப்போ பக்கத்தில் இன்னொரு அதே தோப்புக்குள்ளார நீங்கள் கொய்யா வச்சுருக்கலாம், பழம் வச்சுருக்கலாம், அதில் இருக்கிறதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே மட்டும் பொறி வைக்கக்கூடாது, அங்கேயும் பொறி வச்சு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து அந்த பழைய வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட வயல்லேருந்து வராமல் தடுத்து நிறுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உர மேலாண்மை, முன்ன சொன்னோமா உர மேலாண்மை வந்து சனப்ப மரம் அடுத்த கவாத்து வெட்டினதுக்கப்புறம் நமக்கு பருவமழை வருது, ஸோ மரத்தை சுற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சனப்பையெல்லாம் போட்டு இயற்கை உரங்களையே நீங்கள் வந்து அங்கங்க வேளாண்மைக்கு உகந்ததான் உங்களுடைய தோப்புகளை மாற்றலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தோப்புக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா அந்த மரத்தை சுற்றி விவசாயிகள் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பழையை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பழையை வந்து மண்ணுக்குள்ளே தான் போய் கூட்டு புழுவாகும். உங்களுக்கு சீசன் அப்போ வந்து பழம் கீழே உழுகுது இல்லைங்களா, அதுலேருந்து போகிற புழுக்கள் வந்து காய்க்குள்ளேயோ பழத்துக்குள்ளேயோ இருக்காது, மண்ணுக்குள்ளே தான் போய் கூட்டு புழுவாகும். ஆஃப் சீசனில் அதாவது பழக்கள் இல்லாதப்போ வந்து அது கூட்டு புழுவாக இருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஒரு மாற்று உணவு பயிராக இருந்தால் அங்கே போயிடலாம். ஆனால் உங்கள் வயலுக்குள்ளே அது கூட்டு புழுவா இருக்குங்கிற சமயத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மரம் படர்ந்து இருக்கிறனால வயல் பூரா நம்ம உழுது அதில் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து போடணும். இப்போ வேப்பம் புண்ணாக்கு பரிந்துரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குதோ அது எல்லாத்துலேயும் போட்டால், அதான் மெயினாக பல ஈ பாதிக்கப்பட்ட தோப்புகளில் உங்களுக்கு வந்து எல்லா வயல் பூரம் போட்டால் தான் அதோட கூட்டுப்புழு எங்கெல்லாம் இருக்குதோ அதை வந்து நம்ம அடுத்த வர பருவத்துக்கு வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பின்பற்றணும். முக்கியமானது என்னென்னா நான் இப்போ சொன்னேன், பூச்சிக்கொல்லிகளை வந்து தெளிக்கும் பொழுது நமக்கு அவசியம் இருந்தால் தெளிக்கணும். உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சேதம் இருக்குது, நீங்கள் கண்காணிக்காமல் விட்டுட்டீங்கன்னா தான் அதிகமான பொருளாதார சேத நிலைக்கு போகும். அந்த சமயத்தில் தான் இந்த பூச்சிக்கொல்லிகளை நம்ம வந்து கையாளணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன மாதிரி உயிர்கொல்லிகளான பூஞ்சானம் சார்ந்த பூச்சிக்கொல்லி, தாவரம் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளையே நீங்கள் அடித்து நீங்கள் வந்து மேலாண்மை பண்ணலாம். ஆனால் இதுக்கு கண்காணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பூச்சிக்கொல்லிகளுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கையாள வேண்டியது அதை இணக்கம் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை தெரிக்கிறது, தகுந்த நேரத்தில் அடிக்கிறது, தகுந்த உரிய பருவத்தில் அடிக்கிறது. மெயினாக சீசன் பருவங்கிறது தாவரத்தை சார்ந்தது, அது பூவாக இருக்குதா காயாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு பருவம் அப்படிங்கிறது காலையில் வெயில் எப்படி இருக்குது, வெப்பநிலை எப்படி இருக்குது, மோடமாக இருக்குதா, மழை பெய்ய போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்து தெளிக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்றத சீசன் அந்த மரம் வந்து பூ பூக்கிற அந்த தருணத்தில் மட்டும் இல்லாமல் இந்த பழ ஈக்களை கட்டுப்படுத்தணும்னா இந்த மாதிரி முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி ஆன் சீசன் ஆஃப் சீசன் அப்படின்னு வரும்போது இப்போ இது எல்லாமே வந்து அவங்க முன்னாடியே செய்யணும் அப்படின்றதுக்கான தகவலை சொல்கிறோம். இப்போ சில சமயம்லாம் பார்க்கும்போது நிறைய பூச்சி தாக்கிரும், அப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கே அவங்களுக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், அதாவது உடனடியாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதலை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்.
0: இப்போ ரெகுலர் சீசனில் வர பூச்சிகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நிறைய இடத்துல வந்து ஆஃப் சீசனாக நம்ம வந்து மாமல்கள் வரதை பார்ப்போம். இதில் தான் வந்து மெயினாக இந்த சாரூஞ்ச பூச்சிகள் ரெண்டோட தாக்குதலும் அதிகமாக தென்படுது. இந்த தத்து பூச்சிங்கிறது விவசாயிங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தேன் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது தேன் பூச்சின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னுங்கிற விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதோடைய எச்சத்தில் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய இனிப்பு திரவம் வரும். அந்த இனிப்பு திரவம் என்னென்னா இலைகள் மேலே படர்ந்துடும். ஸோ இந்த கவ்வாத்து வெட்டாத அப்படியே விட்டுருவாங்களே.

0: அதுதான் நமக்கு ஆஃப் சீசனாக வரப்போ அந்த கவாத்து வெட்டாத ஒரு தோப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு சமம் சொல்கிற ஈரப்பதம் வந்து நிறையா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாம் கருப்பாகும். இதோட எச்சம் வந்து உங்களோட பூவில் இருக்கும், அப்புறம் காய்க்கு போகும். அதனால தான் உங்களுக்கு கருமையான காய்களில் நீங்கள் வந்து ஆஃப் சீசனை நிறைய வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அதோட தாக்குதல் அந்த வயலில் நிறைய இருக்கும். இந்த தத்துப்பூச்சிங்கிறது நம்ம முன்ன சொன்ன மாதிரி மாவு மட்டும் சார்ந்திருக்க பூச்சி, வேற எங்கேயும் அது போகாது, அது அந்த தோப்புக்குள்ளேயே இருக்கும். இலைகளை சாப்பிடும், பூ வந்தால் பூக்கு போகும், அப்புறம் காய்களில் இருக்கும். அதனால வந்து தாக்குதல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சூழலில் நம்ம வந்து இந்த ஆஃப் சீசன் வர தோப்புகளில் கவாத்து வெட்டிட்டு இந்த பூச்சியை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கு இப்போ வந்து மஞ்சள் ஒட்டும் பொறி வச்சாவே அதோட தாக்குதல் தெரிஞ்சிடும், அதில் வந்து போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த பூச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொன்று, இந்த மாதிரி தோப்புகளை தான் மெயினாக தண்டு பகுதிக்கும் சேர்த்து நம்ம வந்து மருந்துகளை தெளிக்கணும். நான் சொன்ன இல்லைங்களா எந்த பருவங்கிறது வந்து முக்கியம். ஆனால் இந்த பூச்சிக்கு வந்து தண்டு பகுதியும் சேர்த்து அடித்தோம் அப்படின்னா நீங்கள் மேலே அடிக்கும் போது கீழே ஓடிடும். ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். இதுவுமே விவசாயிகள் வந்து தவறு வந்து சில இடத்துல பண்ணுறதுனால தான் ஒளிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பூக்களையும் காய்களையும் தாக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நிறைய இந்த இதை கண்ட்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பெயின் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆனால் வந்து நம்ம இப்போ பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயினும் கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு வந்து இந்த தத்துப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். நான் சொன்ன புஃப்ரோபேசின், இமிடாக்ளோபரேட், டயாமிதாக்சான், இதெல்லாம். அதனால வந்து இந்த மருந்துகளில் நம்ம வந்து கண்காணிச்சிட்டதுக்கப்புறம் இந்த முறைகளில் நம்ம தெளித்தோம் அப்படின்னா இந்த ஆஃப் சீசனில் வர்ற நிறைய உங்களுக்கு அந்த கருங்காய்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ இலை மேலே வந்து உங்களுக்கு வந்து கருப்பு பூஞ்சானம் படைஞ்சிருக்குன்னு சொன்னில்லைங்களா, அதனால என்ன ஆகும், ஒளி சேர்க்கை நடக்காது, மகசூல் குறையும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மைதா வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரங்களுக்கு வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அல்ட்ரா ஹைடென்சிட்டி அப்படி நெருக்கமான மரங்கள் போகும்போது அவங்க வந்து மருந்து அடிக்கக்கூடிய சூழலில் தான் வந்து சின்ன மரமாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து மைதா வந்து 1 கிலோ 1 லிட்டர் தண்ணியில் காய்ச்சி அதை 25 லிட்டருக்கு நீங்கள் நல்லா வந்து டைல்யூட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கலந்துட்டு நீங்கள் வந்து இலை மேலே படுற மாதிரி அடிக்கும்போது அந்த கரும்பூஞ்சானம் உங்களுக்கு விழுந்துடும். அதனால நமக்கு வந்து மகசூல் பாதிக்கப்படாது.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை மாவை தாக்கும் பூச்சிகள் மேலாண்மை குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகன்யா கண்ணா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை 7:30 மணிக்கு மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் ட்ரைகோடெர்மா விருடியை பயன்படுத்துவது எப்படி என்று அறிந்து கொள்ளலாம். பல்வேறு வகையான பயிர்களில் மண் மூலம் பரவும் பூஞ்சான வேர் நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான தாவர ஹார்மோன்களை உற்பத்தி செய்து வேரின் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. மண்ணில் உள்ள மக்காத குப்பை மற்றும் விவசாய கழிவுகளை எளிதாகவும் விரைவாகவும் மட்க வைத்து உரமாக்குகிறது. மண்ணில் கரைய முடியாத நிலையில் உள்ள பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை கரைத்து தாவரங்கள் எளிதில் உறிஞ்ச உதவுகிறது. இதனை விதை நேர்த்தி நாற்று நனைப்பு மற்றும் மண் இடுதல் போன்ற முறைகளில் பயன்படுத்தலாம். விதை நேர்த்திக்கு பயன்படுத்தும் போது 1 கிலோ விதைக்கு 4 முதல் 10 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி தூளை பயன்படுத்த வேண்டும். சிறிதளவு தண்ணீருடன் அல்லது அரிசி கஞ்சியுடன் இத்தூளை குழைத்து விதைகளில் நன்றாக படுமாறு கலந்து நிழலில் உலர வைத்து விதைத்தால் விதைப்பதன் மூலம் வேர் அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். நாற்று நனைப்பு செய்யும் முறை: 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் ட்ரைகோடெர்மா தூள் மக்கிய சாண எருவை சேர்க்க வேண்டும். நடவு செய்வதற்கு முன் நாற்றுக்களின் வேர்களை இந்த கலவையில் 10 நிமிடம் நனைத்து பின் நடவு செய்ய வேண்டும். வயலில் இடுவதற்கான முறை: 1 ஹெக்டேர் நிலத்திற்கு 2.5 முதல் 5 கிலோ ட்ரைகோடெர்மா விருடியை 50 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மணலுடன் கலந்து நிலத்தில் சீராக தூவ வேண்டும். நடவு செய்வதற்கு முன் நிலத்தை உழும்போது இதை சேர்க்க வேண்டும். 1 செடி அல்லது மரத்திற்கு 10 முதல் 50 கிராம் ட்ரைகோடெர்மா தூளை மண்புழு உரம் அல்லது தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட்டு மண்ணால் மூட வேண்டும். ட்ரைகோடெர்மா விருடியை பயன்படுத்தும் முன் ரசாயன பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. மற்ற உயிர் உரங்கள் மற்றும் இயற்கை இடு பொருட்களுடன் இதை சேர்த்து பயன்படுத்தலாம். சூரிய ஒளி நேரடியாக படாதவாறு நிழலான இடங்களில் இவற்றை சேமிக்க வேண்டும். விவசாயிகளே, ட்ரைகோடெர்மா விருடியை தயாரிப்பது எப்படி என்று அறியலாம். விருடி பூசானத்தை வீட்டிலேயே சாண எரு அல்லது தொழு உரத்தை பயன்படுத்தி எளிதாக பெருக்கம் செய்யலாம். இதற்கு 1 கிலோ ட்ரைகோடெர்மா விருடி தூள் மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 100 கிலோ தண்ணீர் தேவை. நிழலான ஒரு இடத்தில் 100 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை கொட்டி பரப்பி ட்ரைகோடெர்மா விருடி

தூளை சேர்த்து கிளறிவிட வேண்டும். இதன் மேல் சிறிதளவு தண்ணீரை தெளித்து உரத்தில் 50% ஈரப்பதம் இருக்குமாறு பராமரிக்க வேண்டும். கையில் பிடித்தால் தண்ணீர் வழியக்கூடாது. இந்த கலவையை சாக்குப்பை அல்லது தென்னை ஓலைகளை கொண்டு காற்று புகாதவாறு மூடி வைக்க வேண்டும். 3 நாட்களுக்கு ஒரு முறை சாக்கை எடுத்து கலவையை கிளறிவிட வேண்டும். தேவைப்பட்டால் மீண்டும் தண்ணீர் தெளித்து மூடி வைக்க வேண்டும். 7 முதல் 10 நாட்களில் உரத்தின் மேல் பகுதி முழுவதும் பச்சை நிற பூஞ்சான படலம் படர்ந்திருக்கும். இதை மரம், செடி, கொடிகளுக்கு பயன்படுத்தலாம். தொட்டி செடிகள், காய்கறி செடிகளுக்கு தலா 50 முதல் 100 கிராம் எடுத்து வேர்பகுதியில் இட்டு மண்ணை கிளறிவிட வேண்டும். மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பல மரங்களுக்கு வயது மற்றும் அளவை பொறுத்து 1 முதல் 2 கிலோ வரை மரத்தை சுற்றிலும் குழி எடுத்து வேர்பகுதியில் இட்டு மூட வேண்டும். இந்த இயற்கை பூஞ்சானத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தது 15 முதல் 20 நாட்களுக்கு நிலத்திலோ அல்லது செடிகளுக்கோ எந்த ஒரு ரசாயன பூஞ்சை கொல்லிகளையும் பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறு விருதுநகர் வேளாண் துறை உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் தெரிவிக்கின்றார். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: களரை நம்பி கெட்டவனும் இல்லை, மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை. களரை நம்பி கெட்டவனும் இல்லை, மணலை நம்பி வாழ்ந்தவனும் இல்லை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், விருடி பூசானத்தை வீட்டிலேயே சாண எரு அல்லது தொழு உரத்தை பயன்படுத்தி எளிதாக பெருக்கம் செய்யலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நாம் இணைந்திருப்பது மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 7:59. இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசு பொறுப்பேற்ற 50 மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச

0: சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரை அலை 1269 கிலோ கேட்ஸில் மதுரை தென்றல் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த பாடலாக டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் தான் கேட்டு இருக்கிறோம். அடுத்த பாடலாக லிஃப்ட் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.
4: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: Please close the door. Please close the door.
1: நீ போடுற சீன் ஓவரால நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல நம்மல இஎம்ஐல நம்மல இஎம்ஐல ஆயிரம்

0: இன்னமயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாற போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
3: பொறுமா பைய போவோம்.
2: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
3: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம ஜிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
2: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
3: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
5: நேரம் 8:30.
6: ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி. இது நம்ம ஏரியா.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி மதுரை கல்லூரி மாணவ மாணவிகளின் பங்களிப்பில். நிகழ்ச்சியில் முதலாவதாக புவிசார் குறியீடுகள் குறித்து பல தகவல்களை நமக்காக வழங்குகிறார் இரண்டாம் ஆண்டு பிகாம் பயிலும் மாணவி எஸ் நிவேதா.
1: வணக்கம் நண்பர்களே. புவிசார் குறியீடுகள் என்ற சொல்லின் ஆங்கில மொழி ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ், அதனை ஜிஐ என்றும் அழைப்பார்கள். இந்திய அரசியல் சட்டப்பிரிவின் கீழ் சரக்குகளின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999. இந்த சட்டம் 15 செப்டம்பர் 2003 அமலுக்கு வந்தது. ஜிஐ பதிவு செல்லுபடியாகும் காலம் 10 ஆண்டுகள், பின்னர் அதை புதுப்பிக்கலாம். ஜிஐ ரெஜிஸ்ட்ரி அலுவலகம் சென்னையில் உள்ளன. இந்தியாவில் தற்போது 25 ஆண்டு கணக்கெடுப்பின்படி சுமார் 650 ஜிஐ டேக்டு பொருட்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கொண்டால் 74 ஜிஐ பொருட்கள் உள்ளன. உதாரணமாக காஞ்சிபுரம் என்றால் பட்டு, சேலம் என்றால் துணி, பவானி என்றால் ஜமுக்காலம் கம்பளம், மதுரை என்றாலே சுங்குடி சேலை, ஊட்டி என்றால் வர்க்கி. இந்த பொருட்களின் சிறப்பு அவை தயாரிக்கப்படும் இடத்தோடு இணைந்த பாரம்பரியம். பாதுகாக்கப்பட்டால் பொருளாதாரம் தானாக வளரும். ஏன் இந்த புவிசார் குறியீடு முக்கியம்? இது அந்த பொருளை உருவாக்கும் உள்ளூர் கைவினைஞர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கிறது. வேறு இடங்களில் தயாரித்து அந்த பெயரை பயன்படுத்தி விற்க முடியாதபடி சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்கிறது. இதனால் என்ன பயன்? முதலில் பொருளின் தரம் பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, போலி பொருட்கள் குறைகின்றன. மூன்றாவது, உள்ளூர் மக்களின் வருமானம் அதிகரிக்கிறது. நம் நாட்டில் பல புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உள்ளன. மண்ணின் மனம் பேசும்போது நாட்டின் வரலாறு சுவாசிக்கிறது என்கிறார் பாரதியார். இந்த பொருட்களின் பின்னால் பல தலைமுறைகளாக வந்த உழைப்பு, திறமை மற்றும் பாரம்பரியம் இருக்கிறது. அதை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த புவிசார் குறியீடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, நாம் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு பொருளை மட்டும் வாங்குவதில்லை, அந்த இடத்தின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை நாம் ஆதரிக்கிறோம். எனவே இனி நாம் வாங்கும் போது இது புவிசார் குறியீடு பெற்ற பொருளா என்று கேட்டு பழகுவோம். இதன் மூலம் நம் பாரம்பரியத்தை காப்பாற்றி உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து நம் நாட்டின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்லலாம். உள்ளூர் உழைப்பு உலகை அடையும் போது பாரம்பரியம் பெருமையாகிறது என்கிறார் அப்துல் கலாம். புவிசார் பெருமை பற்றிய ஒரு கவிதை. காஞ்சிபுரம் பட்டு சொல்கிறது காலத்தின் நெய்த வரலாறு, தஞ்சை ஓவியம் பேசுகிறது தெய்வீகத்தின் நிற வரிகள், மதுரை மல்லிகை மனம் கொண்டு மண்ணின் காதல் சொல்கிறது, டார்ஜிலிங் தேயிலை சுவையில் தேசிய பெருமை மலர்கிறது. ஒரு ஊர் ஒரு அடையாளம், உழைப்பின் உயிர் கையொப்பம். புவிசார் குறியீடு என்றால் பாரம்பரியத்தின் பாதுகாப்பு. போலி உலகம் சூழ்ந்தாலும் உண்மை மண்ணை மறக்காது. ஜிஐ முத்திரை பெற்ற பொருள் நம் நாட்டின் நெஞ்சமாய் திகழும். ஜிஐ முத்திரை பெற்ற பொருள் நம் நாட்டின் நெஞ்சமாய் திகழும். கவிதையாய் வந்த சொற்கள் உங்கள் நினைவில் தங்கட்டும். இந்த இனிய நிமிடத்துடன் இத்துடன் விடைபெறுகிறேன். சொற்கள் முடிந்தாலும் சிந்தனை தொடரட்டும். நல்ல எண்ணங்களோடு இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளைய சமுதாயம் எனது பார்வையில் கவிதை வழங்குகிறார் முதலாம் ஆண்டு பிகாம் பயிலும் மாணவர் எஸ் எம் ஜீவா குமரன்.

அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இளைய சமுதாயம் என் பார்வையில் தடைகளை தாண்ட வேண்டிய வயதில் தடவியலில் மூழ்கி கிடக்கிறாய் முழு நேரமும். இது வாழ்வியல் மோகமா? இது இளைய சமுதாயத்தின் இலக்கணமா? ஆக்கப்பூர்வத்திற்கான அஸ்திவாரமா? அழிவிற்கான ஆரம்பமா? இந்தியாவில் இரட்டிப்பு வளர்ச்சியும் உலக நாடுகளுக்கான முன்னேற்றத்தோடு ஈடாக பயணிக்கும் வல்லமையும் வலிமையும் இளைய சமுதாயமே உன் கரங்களில்தான் உள்ளது என்பதை நீ அறிவாய். எதையும் சமூக கண்ணோட்டத்தோடு பார். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், நீ எதிர்பார்க்காமல் விடும் ஒவ்வொரு நொடியும், நீ ஏறாமல் விடும் ஒவ்வொரு படியும் உன் முன்னேற்றத்தை விரயம் செய்யும் என்பதை உன் மூளை சொல்லவில்லையா? உலக நாடுகளின் ஒய்யார நடையோடு நமது நாடும் சமமாக பயணிக்க வேண்டாமா? இந்த சமூக சதுரங்க போட்டியில் நீ சரித்திரம் படைத்து வெல்ல வேண்டாமா? விஞ்ஞானமும் அறிவியலும் வீறு நடை போட உன் விவேகமே சிந்தனைகள் உதவ வேண்டாமா? கரங்கள் ஒன்றிணைத்துதான் கடினமான வளர்ச்சிக்கு உரங்கள் என்பதை நீ அறிவாயா? நீ முடியுமா என்று சிந்திக்கும் நேரத்தில் ஒருவன் முடியும் என்று சாதித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கின்றான். இளைய சமுதாயமே உன் உறுதியான முன்னெடுப்புத்தான்.

வலுவான வல்லரசாய் இந்தியாவை மிளிரச் செய்யும் இளைய சமுதாயமே இங்கே எதுவும் யாருக்கும் இலக்கல்ல. சோதனைகளை சாதனைகளாக மாற்று. முள்ளாக இருந்தால் குத்தட்டும், பூவாக இருந்தால் மலரட்டும், கல்லாக இருந்தால் இடரட்டும், கனவாக இருந்தால் பலிக்கட்டும். ஓடுபவன் தூரத்தையும் துயரத்தையும் பார்த்தால் பாதையெல்லாம் முள்விரிப்புத்தான் தெரியும். ஆதலால் இளைய சமுதாயமே, நம்பி செல், வாழ்வில் வீறு நடைபோடு. வாழ்ந்தவர் கொடி, மறைந்தவர் கொடி, மக்கள் மனதில் நிற்பவர் நீயாகவும் இருக்கலாம். நன்றி.

0: சங்கியாரு.
1: நீங்க வருத்தப்படாத வாலிப சங்கம்.
2: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே, இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஹைட்ரஜன் எரிபொருள் எதிர்காலத்தின் அவசியம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் முதலாம் ஆண்டு BA தமிழ் பயிலும் மாணவி எஸ் புஷ்பா தேவி.
3: ஹைட்ரஜன் என்பது மிக இலகுவான நிறமற்ற மற்றும் மனமற்ற வாயுவாகும். இது பூமியில் அதிக அளவில் கிடைக்கும் மூலக்கூறுகளில் ஒன்றாக இருந்தாலும் பெரும்பாலும் நீர் மற்றும் பிற சேர்மங்களுடன் இணைந்தே காணப்படுகிறது. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக ஹைட்ரஜன் ஒரு மாற்று தூய்மையான ஆற்றலாக அதிக கவனம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஆற்றல் தேவை வேகமாக உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் மனித வாழ்வை பாதிக்கும். இந்த சூழலில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ஆற்றல் அவசியமாகிறது. ஹைட்ரஜன் எரிபொருளாக பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு போன்ற மாசு வாயுக்கள் வெளியேறுவதில்லை. ஆகவே ஹைட்ரஜன் ஒரு தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஆற்றலாக விளங்குகிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஹைட்ரஜன் உள்ளூரில் தயாரிக்க முடியும் என்பதால் வெளிநாடுகளின் மீது உள்ள எரிபொருள் சார்பு குறைகிறது. இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு வலுப்பெறும். சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை நேரடியாக எப்போதும் பயன்படுத்த முடியாது. அந்த ஆற்றலை ஹைட்ரஜனாகவும் மாற்றி சேமிக்கலாம். தேவையான நேரத்தில் அதை மீண்டும் மின்சாரமாக மாற்றி பயன்படுத்த முடியும். குறைந்த எடையில் அதிக ஆற்றலை வழங்கும் திறன் இதற்கு உள்ளது. தொழில்துறைகளில் ஹைட்ரஜனை சிறந்த எரிபொருளாக மாற்றுகிறது. ஹைட்ரஜன் போக்குவரத்து, மின்சார உற்பத்தி, தொழிற்சாலைகள், ரசாயன துறை போன்ற பல துறைகளில் பயன்படுகிறது. இந்த பன்முக பயன்பாடு ஹைட்ரஜன் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. பூமியில் ஹைட்ரஜன் தனியாக கிடைப்பதில்லை. நீர் அல்லது இயற்கை எரிவாயுவிலிருந்து பிரிக்க வேண்டும். இந்த பிரித்தெடுக்கும் செயல்முறைக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. புவி வெப்பமடைதலின் விளைவுகள் மற்றும் குறைவான புதைப்படிவ எரிபொருள் கையிருப்புகள் மாற்று எரிபொருளுக்கான தேடலை நோக்கி உலகின் பார்வையினை திருப்பியுள்ளன. இந்த மாற்று எரிபொருள்களுக்கு ஹைட்ரஜன் ஒரு முக்கியமான எரிபொருளாக உள்ளது. ஏனெனில் ஹைட்ரஜன் எரிக்கும் போது முழுவதுமாக எரிகின்றது. மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுத்திகள் ஏதும் உருவாவதில்லை. எனவே ஹைட்ரஜன் நேரடியாக எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம். மேலும் நடைமுறையில் உள்ள பெட்ரோல், டீசல், மண்

இதனை மூலம் இயங்கும் இயந்திரங்களை மாற்றி அமைக்க முடியும். அல்லது இதனை ஹைட்ரஜனுடன் எரி மின்கலன்களில் மறைமுகமாக பயன்படுத்தி மின் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் இப்பயன்பாட்டில் வரக்கூடிய சில சிக்கல்களை நாம் சரி செய்ய வேண்டும். இதனை உருவாக்க ஆகும் செலவு அதிகமாக உள்ளது. இது இயற்கையில் கிடைக்கும் போது எளிதில் ஆவியடையக்கூடியதாகவும் மற்றும் தீப்பற்றி எரியும் தன்மை கொண்டுள்ளதால் இதன் சேகரிப்பு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது கடினமானதாகவும் மிக சிறிய மூலக்கூறாகவும் இருப்பதால் எளிதில் கசியும் பண்பினை கொண்டுள்ளது. மாசில்லா நிலைத்த மற்றும் தூய்மையான ஆற்றலாக ஹைட்ரஜன் மனித சமுதாயத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் திறன் கொண்டது. புதைப்படிவ எரிபொருள்களுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆற்றல் தேவையும் ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியும்.

0: இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். மீண்டும் ஒரு இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களுடன் எதிர்வரும் புதன்கிழமை அன்று சந்திப்போம். நன்றி நேயர்களே.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா. என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் கேக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
2: பாட்டி? பாட்டி
1: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தண்டல் தொடர்கிறது. அடுத்த பாடலாக இதோ தாண்டவம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக உங்களுக்காக துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்

மதுரை தென்றல் இத்துடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: இருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ நம்மள நிறைய பேர் முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் நிறைய பேர் 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுலேயே வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாமல் இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமாக இருக்கலாம் அல்லது மூட்டுகளாக இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவுத்தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோம் அல்லது நம்ம டூ வீலர் டிரைவ் பண்ணுறோம் அல்லது நிறைய ட்ராவல் பண்ணுறோம் அல்லது நாம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னால் அந்த இடத்துல தசைகள் வலு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியாக எலும்புகளுக்கு போகிறது, தண்டுவடத்துக்கு போகிறது. உராய்வுத்தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம் ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பார்க்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதே போல் அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும்போது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எந்த வலிகளாக இருந்தாலும் முழுமையாக குணமடைஞ்சிடுறது. இல்லை நம்ம அதை ஃபாலோ பண்ணலை, ஒரு தீவிரமான பாதிப்பில் இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போது இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை தான் அவங்க ரிலீவ் பண்ணுறாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தியூட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில் பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போது நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமாக ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனாக இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்கள் ஆக்சிடென்டல் காஸ், உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போய்டுறது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமாக தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷனில் சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய, எவ்வளவு தீவிரமாக இருக்கக்கூடிய முதுகு வலியாக இருந்தாலும், தண்டுவட வலியாக இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்.
0: அதாவது நம்ம ஜென்ரலாகவே ஆயுர்வேதா, சித்தா இது எல்லாத்துலேயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பு எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
1: நிச்சயமா. நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, எந்த மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவாக இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்கள் சாப்பிட்றோம் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்பில் அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்ருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸாக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட்

0: பண்ணுமா? பண்ணாது.
1: பண்ணாது.
0: அப்போ அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா ரிக்கவரி ஆகிறது வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவில் இது வாதமா பித்தமா கஃபமா உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகலை, உங்கள் உடம்பு வந்து கஃப பிரகிருதியாக இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாக நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லிவிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனால் கொஞ்சம் வலி வரும், இது நார்மல் தான். என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமாக பித்தமாக கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம் எந்த விதமான வாழ்க்கை முறையாக வச்சுக்க முடியும். அதே போல் மனசை பொறுத்தளவுலையும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி மூணு நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்லை நிகழ்காலம், நமக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாத்விக்கில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்லை ஆன்சைட்டி இருக்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட மனசு எந்த நிலையில் இருக்கிறது, நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரிகிறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர், அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்காக இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக சாப்பிடணும். இல்லை ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிப்ரேட்டட் த டின்னர், ஐ செலிப்ரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்போ அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லைன்னா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்கிற டைமில் நம்ம ஒரு சிங்கிள் செல்லாக நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்கே வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வளர்கிறோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்பில் சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்துலேயும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இது தாங்க நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் இருக்கிறோம், கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்போ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லைங்க நீங்கள் மழைக்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், அது நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்போவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைமில் ஆயுர்வேதிக்கோ இல்லை சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்கக்கூடாது, வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லை மித்தா?
0: இல்லை, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்கை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. அது எடுத்துக்கணுமா உங்களோட வலி அல்லது வேறு

0: வேதனை அன்பேரபிளாக இருக்கிறது, உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, நிச்சயமாக நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்தை சித்த மருத்துவரை எடுத்து சொல்கிற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னால் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதில் ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்கள் ஆங்கில மருத்துவர் சொல்கிறார், நீங்கள் சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்கள் ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்லை, உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் சொல்கிறாரு நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும், உங்கள் டாக்டருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்கள் விரைவாக குணமாகிறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவார். வலிக்காக நீங்கள் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர், எனக்கு தெரியும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமாக பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கேருந்து வருது? எலும்பு தேய்மானத்துலேருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்போ இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்குறேன். வலி இருக்கிற நேரத்தில் நீங்கள் வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையிறதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்க்குறீங்க இல்லை சித்த மருத்துவரை பார்க்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்கிறாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் 25 வருஷமாக நான் வந்து இன்டெக்ரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்கள் ஆங்கில மருத்துவர்கிட்ட காமிங்கோ, பெட்டராக இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்துருக்க மருந்தோட டோஸை ஃபஸ்ட்டில் குறைச்சிக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவார், நீங்கள் நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமாக இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அல்லது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், யோக மருத்துவமாக இருக்கட்டும், இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இன்டெக்ரேட்டட் அப்ரோச் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எது எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எது எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தாக இருக்கணும். மருந்தாக இருந்துச்சு அப்படின்னால் அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்லை, நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டாக இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்காக இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னால் அதோட வேலிட் மேனுஃபேக்சரிங் பாருங்கள், அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்கள், எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வரதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிட்ற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக தவிருங்க. இல்லை, காஸ்மெட்டிக்ஸாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கஜவதனா பேடுவே, புரந்தரதாசர் கீர்த்தனை, கேதாரம் ராகம், ஆதி தாளம்.

அரங்கசியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ சுப்பிரமணியம் முத்துசுவாமி தீட்சித கிருதி, தோடி ராகம் ஆதி தாளம்.

அரங்கசீலி இதுவரை வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கட்ஸில் நட்சத்திர கிதங்களில் இன்று எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட பாடல்களை கேட்கலாம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளை வரக்கூடிய நிகழ்ச்சியின் நிறமும் கேட்கலாம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தை செய்தியில் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள், மகளிர் சுய உதவி குழு மூலம் சுயத்தொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்ட வீலிநாயக்கன் பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலில் கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கமளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிஎல் அழகம்மை அவர்கள், பகுதி 2. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 மதுரை தென்றல். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எட்டு 2 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில்

செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 8:30 மதுர தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். யூபி ராஜு மற்றும் பா நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மாண்டலின் இசை, சீர்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், வி அனிருத் அரைத்ரியா அவர்களின் கஞ்சீரா. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசைமேடை

12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண்ணூர் தொழிலி, 1:55 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு.

0: வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: The news read by Sai Ramujtaba. The government today approved 2 major highway infrastructure projects worth combined over 14,000 crore rupees. Briefing media in the national capital about the Union Cabinet's decisions, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said, the Cabinet has approved the construction of an 8.1-kilometer long 6-lane road tunnel in Delhi on NH-148AE connecting the Dwarka Expressway with Nelson Mandela Marg in Vasant Kunj. Mr. Vaishnaw said the Cabinet also approved the construction of the 117.7-kilometer long Kanpur-Kabrai section of National Highway 34 in Uttar Pradesh as a 4-lane access-controlled corridor. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission, Grameen, or Viksit Bharat G. Ramji Act 2025 has come into force across the country today. Under the Act, eligible rural households will now have a statutory entitlement to 125 days of guaranteed wage employment. The government also notified revised wage rates under the VBG Ramji Act 2025 for all states and union territories. Rural Development Minister Shivraj Singh Chauhan described today as an unprecedented day for rural India.